சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் விளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
1: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: முதலில் தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் தான் உலகத்தையே மாற்ற தகுதி உடையவனாக மாறுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இந்த 2 மணி நேரம் உங்கள் எல்லாத்தையுமே நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக கொடுக்கறதுக்காகவும் நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல்களை உங்களுக்காக கொடுக்கறதுக்காகவும் சத்யா நான் இப்போ வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சி ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாங்க, ஆனால் நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கோபம் வந்தால் அடக்கிக்கணும், தோல்வி வந்தால் மீண்டு இல தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி கஷ்டம் வந்தால் ஓடாமல் நிற்கணும். இந்த மாற்றங்கள் எல்லாமே முதல்ல நம்மக்குள்ளார ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்துட்டு பலர் இந்த உலகத்தையே வந்துட்டு சரியில்லை அப்படி இப்படின்னு குறை சொல்லுவாங்க, ஆனால் சில பேர் மட்டும் நான் மாற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு தான் அவங்களை மற்றவங்களை விட வேறுபடுத்தும். ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை மாறும். அவனுடைய வாழ்க்கை மாறுனுச்சுன்னா அவனுடைய சுற்றமும் மாறும். சுற்றம் மாறுனுச்சு அப்படின்னா சமூகம் கூட மாறும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே அந்த ஒரு மனிதனுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியது. அதனால் மற்றவர்கள் மாற்ற முயற்சிப்பதை விட நம்ம பெஸ்ட்டு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அப்படிங்கிறத பெற முடியும். நம்மளால் நினச்ச மாதிரி இந்த உலகத்தையுமே வந்துட்டு வெல்ல முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், மேகமூட்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு மழை வரப்போகுதா எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் இது. பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் இது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9778770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய பதில் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர சீட்டிங் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9778770108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்டின் காட்டேஜருடைய மிட்டாமிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேருக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது புத்தகம் படிக்கிறது கூட ரொம்ப பிடிக்கும். அப்படி டிராவலை பற்றி எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின தேசாந்திரி அப்படின்ற ஒரு புத்தகம். அவரோட வாழ்க்கையில் அவர் சென்ற பயணங்கள், அந்த பயணங்களில் அவர் சந்தித்த மனிதர்கள், அந்த பயணங்களில் அவர் கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க. ரொம்ப பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வந்து இருக்குங்க. அதாவது ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க, அவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அடுத்த முறை அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணாதவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த தேசாந்திரி. மொத்தமாக இந்த புத்தகத்தில் 41 கதைகள் இருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சுற்றுலா தலங்கள், அதாவது சுற்றுலா தலங்கள் ட்ராவல் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய இடங்கள் தான் ஞாபகம் வரும், தாஜ்மஹால் அந்த மாதிரி. ஆனால் சின்ன சின்ன இடங்கள்,

0: ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளேசஸை கூட இந்த புத்தகங்களில் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க. அந்த சுற்றுலா தலங்கள் மட்டுமே இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், அதாவது ஒரு குற்றாலம் போனால் நம்ம வந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம், ஆனால் அந்த குற்றாலத்துக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு தாஜ்மஹால், தாஜ்மஹால் போனால் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஆனால் அந்த தாஜ்மஹாலுக்கான ஒரு ஸ்டோரி, அது எல்லாத்தையுமே இந்த புத்தகம் ஃபீல் பண்ண வைக்குங்க. நம்ம எல்லாருமே ட்ராவல் நிறைய பண்ணியிருப்போம், ஃபேமிலியாகவோ இல்லை தனியாகவோ நிறைய இடங்களுக்கு வந்து போயிருப்போம். அப்படி தனியாக போகும்போது அந்த ட்ராவலில் ஒரு நபரை மீட் பண்ணுவோம், அவங்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க. அந்த ட்ராவல் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அந்த ட்ராவல் முடிஞ்சு நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய சூழல் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ட்ராவல்லலாம் மீட் பண்ண மனிதர்களை வாழ்க்கையில் எப்பயுமே வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த ஒரு டைமில் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸ் கூட நமக்கு வந்து மறந்துடும். அப்படி இந்த ட்ராவல் பற்றி நிறைய விஷயங்கள், இவரோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாருங்க எஸ் ராமகிருஷ்ணன். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. வாழ்க்கையில் பயணம் பற்றின நம்மளுடைய பார்வை மாறும். எஸ் ரா அவர்கள் எழுதின தேசாந்திரி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா கேம்ஸ் உள்ள கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இப்போது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, குழம்புலாம் இந்த வெங்காயம் இல்லாமல் மட்டும் இருக்கவே இருக்காது. ஒரு சில பேருக்கு அந்த வெங்காயங்கள் பிடிக்காது, எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த வெங்காயம்னா பிடிக்கும், எடுத்துட்டு சாப்பிடுவாங்க. எனக்குமே வெங்காயம்னா பிடிக்குங்க. அந்த குழம்புல அந்த வெங்காயம் மட்டும் ஒரு தனி ருசியாக வந்துட்டு தெரியும். அப்படிப்பட்ட அந்த வெங்காயத்தில் என்ன ருசி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறமே தவிர அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா, வெங்காயத்தை சமையலுக்கு சுவைக்காக மட்டும் இல்லாமல் எண்ணற்ற மருத்துவ குணமே கொண்ட ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகவுமே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது, இதய ஆரோக்கியம், செரிமானம் மற்றும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சளி, இருமல் நிவாரணம், நீரிழிவு கட்டுப்பாடு போன்ற பல நன்மைகளை தருது அப்படின்னும், குறிப்பாக சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும்போது அதிக மருத்துவ பலன் தரும் அப்படி மாதிரியும் வந்துட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போது வெங்காயத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது, அதிகமாக்கி தொற்று நோய்களில் இருந்து பாதுகாக்குது அப்படின்னும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, முக்கியமான ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய்களை வந்துட்டு தடுக்குது, செரிமானம் மற்றும் வளர்ச்சிக்கல், சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளையும் வந்துட்டு முக்கியமாக வந்து பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 37 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், கத்திரிக்காய் 35 ரூபாய், வால் கத்திரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பச்சை பீன்ஸ் 130 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 120 ரூபாய், அவரைக்காய் 64 ரூபாய், பூஷவரை 64 ரூபாய், கொம்பு அவரை 70 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தென் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது

யார் அப்படின்னா இளம்பிள்ளை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக திலக்ஷன் செந்தில்குமாரோடைய அடி விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
3: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
2: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
3: 7070708252. உடனே கால் பண்ணு.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ பிளஸ் டூ எக்ஸாம் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? இந்த பிளஸ் டூ எக்ஸாம் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சு இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க. அப்படி மாதிரி தான் ஒரு அப்டேட் தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி காலையில் 9:30 பிளஸ் டூ ரிசல்ட் வந்து வெளியிடப்பட இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பில் இன்றைக்கி காலையில் 9:30 பிளஸ் டூ தேர்வுகள் வெளியாக இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றி அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்றைக்கு காலையில் 9:30 சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன அரங்கத்தில் வெளியிடப்பட இருக்குது அப்படின்னும், அதே நேரம் பிளஸ் டூ தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுடைய மொபைல் ஃபோன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக முடிவுகள் அனுப்பப்படும் அப்படின்னும், மாணவர்கள் படித்த பள்ளிகள்லையுமே தேர்வு முடிவுகள் அறியலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூடவே www.tnresults.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிட்டு மாணவர்களுடைய பதிவெண், பிறந்த தேதி உள்ளிட்ட தகவல்களை பதிவிட்டு தேர்வு முடிவுகளை அறியலாம் அப்படின்னும், அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் 7845252525 அப்படிங்கிற இந்த நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா துறை வரும். அந்த துறையுடைய பெயர் வந்ததுமே டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த துறையை தேர்ந்தெடுத்து பிளஸ் டூ எண்பதிவை பிளஸ் டூ அப்படிங்கிறத வந்துட்டு தேர்வு செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா மாணவர்களுடைய தேர்வு எண், அதுக்கப்புறமா பிறந்த தேதி, இதை எல்லாமே வந்துட்டு உள்ளீடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் பெற்றோருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை ஆலோசனை மையங்களில் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும், 1441710414146 அப்படிங்கிற இந்த தொலைபேசி நம்பர்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த தேர்வுகளுக்கு முடிவுகளுக்காக நீங்கள் வந்துட்டு எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த தேர்வு முடிவுகளை சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு வரணும் தேர்வு முடிவுகள் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு, இப்போ அடுத்து அசோக் சரனுடைய அது எத்தனை போல் சாங் வந்துகிட்டு இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோட விலையாக இருக்கட்டும், ஒன்று அதிகமாகுது இல்லை கம்மியாகுது, இப்படியே தான் வந்துட்டு போயிட்டுருக்குது. அந்த வகையில் இப்போவுமே வந்துட்டு தங்கத்தோட விலை லைட்டாக வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி ரொம்ப கம்மியாகிறது கிடையாது, ரொம்ப அதிகமாகிறது கிடையாது. ஒரு 400 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு அதிகமாகுது இல்லை கம்மியாகுது, தவிர ரொம்ப வந்துட்டு அதிகமாகிறது கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாதங்களாகவே தங்க மற்றும் வெள்ளியோட விலை இதே மாதிரி தான் வந்துட்டு ஏற்ற இறக்கங்களாக இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ தங்கத்தோட விலை 400 ரூபாய் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று முன்தினம் சாயங்காலம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,100 ரூபாய்க்கும் டவுனுக்கு 112,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோட விலை கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோட விலை கிராமுக்கு 50 ரூபாய் அதிகமாகி 14,150 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 400 ரூபாய் அதிகமாகி 113,200 ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின் மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு தங்கத்தோட விலையாக இருக்கட்டும் வெள்ளியோட விலையாக இருக்கட்டும் எப்பவுமே வந்துட்டு அதிகமாகிறது கம்மியாகிறது இந்த மாதிரி தான் இருந்துட்டு வருது. அந்த வகையில் இப்போவுமே தங்கத்தோட விலை 400 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இப்போது வரைக்குமே வந்துட்டு வெள்ளியோட விலை விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. நம்ம சேலத்தில் இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,975 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 111,800 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோட விலை கிராம் ஒன்றுக்கு 270 ரூபாயாகவும் வெள்ளியோட விலை பார் ஒன்றுக்கு 270,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் முட்டையோட விலை 5.40 காசுகளாக தான் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னும் இப்போ வந்துட்டு முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5.30 காசுகளாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா 10 காசுகள் அதிகமாகி 5.40 காசுகளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகி கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாகவே இதே மாதிரி தான் இருந்துட்டு வருது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோட விலை மற்றும் தங்கம் வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக நரேஷ்குமாருடைய இது எங்கள் சேலம் ஜில்லா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குது நம்மளோட சேலத்தில். ஈவினிங் டைம்லாம் மழை வந்துட்டு பெஞ்சிட்டு இருக்குது, கொடை மழை. ஆனால் அந்த வகையில் இப்போது மேட்டூர்லேயுமே வந்துட்டு நடப்பாண்டில் 171 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்குமே கோடை காலம் நீடிக்கிறது. மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவாகவே இருந்துட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்குமே மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 11 நாட்கள் வந்துட்டு பெய்த மழையினால அளவு 171.70 மில்லிமீட்டராக வந்துட்டு பதிவாகி இருக்குது அப்படின்னும், அதுபடி ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2.80 மில்லிமீட்டர், 12ஆம் தேதி 1.20 மில்லிமீட்டர், 25ஆம் தேதி 1.20 மில்லிமீட்டர், பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 8 மில்லிமீட்டர், மார்ச் மாதம் 17ஆம் தேதி 1.40 மில்லிமீட்டர், 18ஆம் தேதி 57.20 மில்லிமீட்டர், 19ஆம் தேதி 58.80 மில்லிமீட்டர், ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 20.20 மில்லிமீட்டர், 30ஆம் தேதி 0.30 மில்லிமீட்டர், மே மாதம் 4ஆம் தேதி 2.20 மில்லிமீட்டர், நேற்று முன்தினம் 18.40 மில்லிமீட்டர் அப்படின்னு 171.70 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்குது அப்படின்னு. தற்போதைய மழையால் வெயிலுடைய தாக்கமுமே குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழப்பாடி மற்றும் மதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு வார காலமாகவே மாலை நேரங்களில் லேசான மழை பெய்துட்டு இருக்குது அப்படின்னு. நேற்று காலையிலிருந்து வெயில் சுட்டரிச்சிட்டு வந்த நிலையில் சாயங்காலம் 4 மணிக்கு கருமேகம் சூழ்ந்திருக்குது. தொடர்ந்து வாழப்பாடி, பெரிய கிருஷ்ணாபுரம், கொட்டவாடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழை வந்துட்டு பெஞ்சிருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 5 நிமிடம் மட்டும் பெய்திருக்கக்கூடிய இந்த மழை நின்று இருக்குது அப்படின்னும், இதனால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்முடைய சேலம் மேட்டுமனையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 76.75 அடியாகவும் நீர் இருப்பு 41.70 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 622 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1500 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ 622 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் அணைக்கு வரக்கூடிய நீர் திறப்பு பார்த்திங்கன்னா, அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர் திறப்பு 1500 கனஅடியாக வந்துட்டு இப்போது அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் 1500 கனஅடியாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஊத்துக்குழியில் பராமரிப்பு பணிகள் நடந்துருக்கிறதுனால அங்கே இயக்கக்கூடிய ரயில் இயக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு டு திருப்பூர் இடையே இருக்கக்கூடிய ஊத்துக்குழியில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடந்துருக்கிற காரணத்தினால மே மாதம் 8ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு, அதுக்கப்புறமா 10ஆம் தேதி ஆகிய நாட்களில் மதியம் 1 மணிக்கு கிளம்பக்கூடிய திருச்சி டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் இங்கூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னும், சீரமைப்பு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாலக்காடு வரைக்கும் முன்பதிவு இல்லா சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வர 10ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு கிளம்பக்கூடிய நாகர்கோயில் டு கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னும், பணி நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா முன்பதிவற்ற சிறப்பு ரயிலாக கோவை வரைக்குமே வந்துட்டு இயக்கப்படும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக, இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், குகை, பொன்னம்மாப்பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ இல்லை வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸுக்கு போகிற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்துட்டு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி போங்க. இதையடுத்து இன்றைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் இது, பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் இது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததா மார்ட்டின் கார்டினுடைய குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ 19 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் இது 19 அப்படி தான் வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. கோவை, ஈரோடு, திருப்பூர் உட்பட 19 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சம் புதுக்கோட்டை மாவட்டம் மிமிசல், ஈரோடு மாவட்டம் சிறுவலூர் ஆகிய இடங்களில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது அப்படின்னும், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய லட்சத்தீவு பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்குது. தெற்கு கேரளாவிலிருந்து தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரைக்குமே வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டிருக்குது. இதோடைய காரணமாக தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கு மிதமான மழை பெய்யலாம் அப்படின்னும், இந்த மழை வர 10ஆம் தேதி வரைக்குமே தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாமே வந்து மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே இன்றைக்கி பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நம்ம சிலதுலையுமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியும் என்ன நிலவரம் அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, பூபதி ராஜா. அவங்க வந்துட்டு ஸ்டீல் பேன் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு Wish you many more happy returns of the பூபதி ராஜா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பரா ஜாலியா இருக்கணும் அப்படி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், நீங்க என்னென்ன விஷயங்களா சூப்பரா நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கானது, உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக மார்ட்டின் கார்ட்டினோட சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்மளோட நிலையை என்னைக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சுமரக்காம கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததாக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பேங்கில் வந்துட்டு ஜாப் இருக்குது அப்படின் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பொதுத்துறையை சேர்ந்த பரோடா பேங்கில் காலி இடங்களுக்கு இப்போது அறிவிப்பு இல்லையா இருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் பிரிவில் விளையாட்டு வாரியாக கிரிக்கெட் 9, கபடி 11, கால்பந்து 8, டேபிள் டென்னிஸ் 2 அப்படின்னு மொத்தமாக 30 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வித் தகுதி பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். கூடுதல் தகுதி என்னென்னா, சர்வதேச தேசிய மாநில பல்கலைக்கழக அளவில் சான்றிதழ் பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 20-28 வயசு இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 850 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 175 ரூபாய் கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 12/5/2026 அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா bankofbaroda.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக வந்து ஜாப் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் சொல்லி அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்த இன்னொரு சூப்பரான அப்டேட்டுமே இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, 53 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய என்ஜிசி 3x37 அப்படிங்கிற இந்த சுருள்வடிவ விண்மீன் மண்டலத்தை வந்துட்டு துல்லியமாக படம் பிடிச்சிருக்காங்க நாசா நிறுவனம். இந்த விண்மீன் மண்டலம் நம்மளை சுற்றி பால்வீதி மண்டலத்தை போலவே தோற்றம் கொண்டது இருக்கு அப்படின்னும், இது மூலமாக விண்மீன்களுடைய பிறப்பு இறப்பு குறித்து விஞ்ஞானிகளால் எளிதாக ஆய்வு செய்ய முடியும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோனாஃப் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணிக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் வேடிக்கையான பல விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணிக்கும் குரு அவங்களோட. இப்போ அடுத்தது 8 திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, கல்லூரி கால நட்பு வாழ்வின் இறுதி வரை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா. கல்லூரி கால நட்பு வாழ்வின் இறுதி வரை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பதா சொல்லி அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வந்துட்டு இப்போ வர 11ஆம் தேதியிலேருந்து நடக்க போகுது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு தனியார் தொழில் நிறுவனங்களில் காலியாக இருக்கக்கூடிய தொழில் பழகுனர் இடங்களை வந்துட்டு பூர்த்தி செய்கிறதுக்காக கோரிமேட்டில் இருக்கக்கூடிய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வர 11ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 8ஆம் வகுப்பிலிருந்து +2 வரைக்குமே தேர்ச்சி மற்றும் தோல்வி அடைந்தவர்கள், டிப்ளமோ பொறியியல் கலை அறிவியல் முடித்த மாணவர்கள், ஆப்ஷனல் ட்ரேட்லேயும் அதுக்கப்புறமா ஐடிஐ முடித்தவங்க டிசைனர் ட்ரேட்லேயும் உரிய தொழில் பழகுனர் இடங்களை தேர்வு செய்து உயர்த்தப்பட்ட உதவித்தொகையுடன் பயிற்சி பெறலாம் அப்படின்னும், முடிவில் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் மத்திய அரசால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் டிசி, கல்வி மதிப்பெண், ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே வந்துட்டு அசல் சான்றிதழ்கள், சுயவிபரத்தோட நேரில் வந்து பயன்பெறலாம் அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா சுரேகா. அவங்க வந்துட்டு ஆத்தூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சுரேகாக்கா. உங்களுக்கு நாளைக்கான நாள் மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே செம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். உங்களோட லைஃப்பில் எல்லா நாளுமே சந்தோஷங்கள் பொங்கி வழியணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஜாரு முரளியின் பிஎஸ்பி உடைய காம்போவில் எம்ஐஎம்ஐ சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குற நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான். இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, கல்லூரி கால நட்பு வாழ்வின் இறுதி வரை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா. கல்லூரி கால நட்பு வாழ்வின் இறுதி வரை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கிட்டு, அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது. பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ராஜஸ்தான். இந்த கேள்விக்கான பதில் யாராலும் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்தில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியில் இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியில் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், தினேஷ் மாரிமுத்து முகிலன் காவியா இவங்களுமே அந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணிடுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிடந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாப்பேனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளாட வந்துட்டேன் திவாகர். எல்லோருக்கும் இந்த நாள் வந்து சூப்பரான நாளா, அசத்தலான நாளா, வேற லெவல் நாளா, அற்புதமான நாளாக போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக அது வீக்கெண்ட் அதுவுமா ஒரு ஹெல்த்தியான கேம் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன திவாகர் ஹெல்த்தியான கேம் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, அதை சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து காய்கறி நிறங்கள் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தான் விளையாட போகிறோம். நம்ம காய்கறி பழங்கள் நிறங்கள் மூணுத்தையும் வச்சு ஒரு வித்தியாசமான விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு விளையாட்டு நீங்கள் நம்ம விளையாட போகிற மக்களே, இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நிறம் சொல்லி அந்த நிறத்துலேருந்து ஏதோ ஒரு காய்கறியோ இல்லை பழமோ சொல்ல சொல்லுவேன். அது என்னன்னு டக்குன்னு நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு சிவப்பு கலர் காய்கறி அப்படின்னா ஏதாவது சிவப்பு கலரில் காய்கறி என்ன இருக்கும், தக்காளி இருக்குல்ல அதை சொல்லலாம். சிவப்பு கலர் பழம் அப்படின்னா ஆப்பிள் சொல்லலாம், ஸ்ட்ராபெரி சொல்லலாம். இந்த மாதிரி எது காய்கறியோ எது பழங்களோ நான் வந்து கலர் சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்பேன், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்கார், அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரம்.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: தெரியுங்க. நீங்க என்ன நிறங்கள் சொல்றீங்களோ அதுல நான் பழங்கள் காய்கள் சொல்லணும்.
1: அதுவும் நான் கேட்பேன், அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும்.
2: சரிங்க,
1: ஓகேங்களா? பச்சை கலர்ல பழம் பேர் ஒன்று சொல்லுங்க.
2: மாங்காய்.
1: மாங்காய் பச்சை கலர் காய்கறியில.
2: பச்சை மிளகாய்.
1: பச்சை மிளகாய் பச்சை கலரில் காய்கறி எவ்வளோ இருக்குது, அதை விட்டுட்டு காரசாரமாக பச்சை மிளகாய் தான் சொல்லுவீங்களா? சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையில எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சிறப்பாக சூப்பராக அற்புதமாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அது வாக்கிற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, சுகிந்தன் ஜனாதனோட பாட்டு. பாட்டு கேட்டுவாங்க, நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: ஸ்ரீ, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்காம். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.
2: சோனாயகம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
3: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது. அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு. சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து

0: படிக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் பிபிடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து பிபிடில வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்க்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம நிறங்கள், பழங்கள், காய்கறிகள் வச்சு தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னா, பச்சை கலரில் ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்கள், சிவப்பு கலரில் ஒரு பழம் பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கேற்ற மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாக்கர் கூட விளையாடலாம். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். காலையில இருந்து ஒரு மாதிரி டிம்மா இருக்குது, அப்பப்போ பிரைட் வருது, பிரைட் பிரைட் வருது, இப்படியே இருக்குது.
1: இல்ல டிம்மாவே இருக்கட்டும்.
2: இப்ப பிரைட் வந்துருச்சு
1: காலையில எல்லாம் டிம்மா இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஒரு வாரத்துக்கு டிம்மாவே இருக்கட்டும். சரி பாட்டி, சரி பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம்
1: தெரியுமா?
2: கலர் சொல்லுவீங்க,
1: அது போன வாரமே போட்டாச்சு,
2: போன வாரம்
1: டாப் 10 மியூசிக்ல போட்டாச்சு.
2: இன்னைக்கு
1: உங்களுக்கான முதல் கலர் பச்சை கலர்ல ஒரு பழம் பெயர் சொல்லுங்க.
2: பச்சையா?
1: பச்சை பச்சை
2: பச்சை முருங்கக்காய்.
1: முருங்கக்காய் பாட்டி, பழம் பழம் பழம், பச்சை கலர். பாட்டி, பச்சை கலர்ல ஒரே ஒரு பழம் பெயர் சொல்லுங்க பாட்டி. ஓகே, அடுத்து சிவப்பு கலர்ல ஒரு காய்கறி பெயர்.
2: பச்சை கலர்ல இருக்குது ஆப்பிள் பழம்.
1: சிவப்பு கலர்ல ஒரு காய்கறி பெயர்.
2: ஆப்பிள் பழம் பச்சை கலர்ல பாத்திருக்கீங்களா
1: பாட்டி? நான் விளையாடுறேன்னா நீங்க விளையாடுறீங்களா பாட்டி? கேக்குதா இல்லையா? சரி.

ருக்குமணி பாட்டி எனக்கு நம்ம பேசுறது சரியா கேட்க மாட்டோம். இது போல ரொம்ப நன்றி பாட்டி, இன்னைக்கு நம்ம கூட விளையாடுறதுக்கு. பச்சை கலரில் ஒரு காய்கறி பழம் பெயர் சொன்னதுக்கு அப்புறம் சிவப்பு கலரில் ஒரு காய்கறி பெயர் கேட்டால் பாட்டி பச்சை கலர் ஆப்பிள் பார்த்துருக்கீங்களான்னு என்கிட்டே கேட்குறாங்க. நான் கேள்வி கேட்டு விளையாடலான்னு பார்த்தா பாட்டி என்கிட்ட கேள்வி கேட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால நல்லா விளாண்டு பாட்டி, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சொல்வானுங்கள் சில சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், காய்கறி நிறங்கள் பழங்களை வச்சு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்களா, கால் பண்ணுங்க 9787 707 8 நம்பருக்கு. இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல். சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட future beautiful-ஆ design பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். TPT Main Road, Junction, Salem. Contact 9424-52160.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு வாகை சுடவால நிறங்கள் பழங்கள் காய்கறிகள் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து ஒரு நிறம் சொல்லுவேன், நிறத்தை சொல்லி இந்த நிறத்தில் இருக்க ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்க, ஒரு பழம் பெயர் சொல்லுங்கள் நான் கேட்பேன். அது நீங்கள் டக்கு டக்குன்னு என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: என்ன
3: வழக்கம்
4: போலதான்
3: சம்பவம் செய்யறதா? நான் சம்பவம் செய்யறதா விட்டு இப்ப அமைதியா உட்காந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே
4: விட்டுறேன். ஆமாங்கண்ணா,
3: சரிங்க. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
4: ஆமா, நீங்க ஒரு கலர் சொன்னீங்கன்னா நான் பழமும் காயும் சொல்லணும். அப்படியா?
3: இல்ல, நான் என்ன கலர்ல கேட்டு நான் என்ன கலர் சொல்றனோ, இப்ப நான் ஒரு கலர் சொல்லி அதுல காய்கறி பெயர் சொல்ல சொல்லுவேன், அப்ப நீங்க சொல்லணும். உங்களுக்கான பச்சை கலர்ல ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்க. பிரவுன் கலர்ல ஒரு பழம் பெயர் சொல்லுங்க. ஓகே, லாவெண்டர், அதாவது லாவெண்டர். பர்பிள் கலர்ல ஒரு பழம் பெயர் சொல்லுங்க.
4: பர்பிள் கலரா? கிவியா?
3: கிவி பர்பிள் இருக்காது, கிவி வந்து பிரவுன் கலர்ல தான் இருக்கும்.
4: பிரவுனா?
3: ஆமா. இது வந்து ஒரு பெரி பெரி ரகத்தை சேர்ந்தது. பர்பிள் இல்ல, ஸ்ட்ராபெரி. எங்கண்ணா ஸ்ட்ராபெரி ரெட் கலர்ல இல்லன்னா இருக்கும். ஆமா,
4: பெரி பதி என்னது? நீ சொல்லு.
3: ப்ளூபெரி.
4: ப்ளூபெரி?
3: ஆ, நவப்பழம்.
4: பெரி பர்பிள் கலர்ல இருக்கும்.
3: ஓகே, நவப்பழம், அதுவும் பர்பிள் கலர்ல தான் இருக்கும்.
4: நவப்பழம். ஆ, ஓகே ஓகே,
3: சூப்பர் சூப்பர் அண்ணா. இருந்தால அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அண்ணா.
4: Thank you so much, Diva Andrea. Bye,
3: bye. Bye, na, bye.

0: காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவானுகள் சிலது வாக்குறேன் கூட நினைஞ்சிருக்கீங்க. இப்ப உங்களுக்காக கூலான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு வாங்க மக்களே.
1: என்னடா டேய் போடா

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர், உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நிறங்கள், பழங்கள், காய்கறிகள் விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு கலர் சொல்லி அதில் ஒரு காய்கறி இல்லைனா பழம் பேர் கேட்பேன், அது கரெக்டாக நீங்கள் என்ன சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறுகோடி எம் ராஜேஸ்வரி பேசுறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க?
1: ராஜேஸ்வரி அக்கா, இங்க எல்லாருமே சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம்.
1: அற்புதம் அற்புதம் அக்கா, சொல்லுங்க அக்கா.
2: நிறங்கள் நிறங்கள் விளையாட்டு.
1: ஆமாக்கா, நிறங்கள், காய்கறி, பழங்கள் விளையாடுவோமா? ஓகே, சிகப்பு கலர்ல ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்க அக்கா.
2: ஒரு காய்கறி,
1: ஒரே ஒரு காய்கறி. சூப்பர் அக்கா. அதே மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு காய், ஒரு பழம் பெயர். சூப்பர் சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா இருக்கீங்க. நன்றி அக்கா.
2: நன்றி.
1: தருமபுரி மாவட்டத்தில இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனோட உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. சோனா எஃப்எம் 107.8 பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வாகை சுடவா நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் முடிவு பகுதிக்கு நிறைவு பகுதிக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு, கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. அந்த ஒரு மணி நேரத்தில் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கறி என் கூட விளையாடலாம். இன்றைக்கி வந்து நிறங்கள் காய்கறி பழங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு நிறம் சொல்லி இந்த நிறத்தோட காய்கறி ஒன்னே ஒன்று சொல்லுங்கன்னு கேட்பேன். அது என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு காய்கறி பெயர் தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரே ஒரு பழம் பெயர் கேட்பா ஒரே ஒரு பழம் பெயர் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்வி அன்பு திவாகர் அவர்களே.
1: கலைச்செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க?
2: அருமையா சூப்பரா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா அருமையா இருக்கேன் கலைச்செல்வி அக்கா.
2: ரொம்ப மகிழ்ச்சி. அனைவரையும் கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா அக்கா, கண்டிப்பா கேட்டேன்னு சொல்றேன். அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு காய்கறி பெயர். மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பழம் பெயர். என்ன எல்லாம் எலுமிச்சம்பழமே சொல்றீங்க? சரி, சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய வாழைப்பழம். சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு காய்கறி பெயர். சூப்பர் சூப்பர் கலைச்செல்வி அக்கா, அருமையா அன்னைக்கு ரொம்ப நன்றி அக்கா. நன்றி நன்றி அக்கா, நன்றி
2: நன்றிங்க.
1: மேட்டு வட்டமாய் முதல்ல இருந்து கலைச்செல்வி அக்கா கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் என்னோட உங்களுக்காக அருமையான சூப்பரான அற்புதமான பாட்டு தான் அப்போ வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள்

இன்னைக்கான விளையாட்டு விளையாடுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் என்னோட இணைஞ்சிருக்கீங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறங்கள் காய்கறி பழங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குற என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சிவாகர், நல்ல அனைவரும் நலமா.
1: வணக்கம் பாஸ்கரா, நாங்கள் எல்லாரும் சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன்.
1: அற்புதம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: நீங்க ஒரு நேரம் சொல்லுங்க, அதுல ஒரு காய்கறி பழம் ஏதோ சொல்லுங்க.
1: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
2: விளையாடலாம்.
1: மஞ்சள் நிறத்துல ஒரு பழம் பெயர்.
2: வாழைப்பழம்.
1: ஓகே. சிகப்பு நிறத்துல ஒரு பழம் பெயர்.
2: மாதுளம்.
1: பிரவுன் கலர்ல ஒரு காய்கறி பெயர்.
2: கிழங்கு
1: வகைகள் நிறைய இருக்கும்.
2: மரவள்ளி கிழங்கு.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா. நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. தாழ்மிய காலனிலிருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறங்கள் காய்கறி பழங்கள் அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் ஒரு நிறம் சொல்லி அந்த நிறத்துலேருந்து ஒரு காய்கறி பெயரோ இல்லை பழம் பெயரோ சொல்ல சொல்லி சொல்லுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துகிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டுருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நிறங்கள், காய்கறி, பழங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு நிறம் சொல்லி ஒரு காய்கறியோ பழம் பெயரோ சொல்லுவேன், அதை நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட விளையாடலாம். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணணும். இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ என்னன்னா, சோனா எஃப்எம் இந்த வானொலியை வந்து நீங்கள் ரேடியோவில் மட்டும்தான், எஃப்எம் ரேடியோவில் மட்டும்தான் கேட்க முடியும்னு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஆப் இருந்தாலும் நீங்கள் கேட்க முடியும். ஏதாவது ஆப்னா சோனா எஃப்எமோட ஆப். இங்கே ப்ளே ஸ்டோர்லேருந்து சோனா எஃப்எம் 107.8 107.8 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் நம்ம சோனா எஃப்எம் லோகோ போட்டு. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் எஃப்எம்மை கேட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஐஃபோனுக்கு இருக்க ஆப் ஸ்டோரில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே சோனா எஃப்எம் 107.8 டைப் பண்ணி உங்களுக்கு விருப்பமான நம்ம ரேடியோவை நீங்கள் எங்கிருந்து வேணாலும் கேட்டுக்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633330.

0: Rüdi Wieren.
1: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
2: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
1: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
2: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
1: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
2: சாதாரண தண்ணி தானம்மா.
1: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
3: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம்

0: நிறங்கள் காய்கறி பழங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. ஆனால் இப்போ நம்ம வந்து வேறு ஒரு விளையாட்டு தான் விளாட போகிறோம். இப்போ நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் என்ன அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். இந்த டைம் என்ன அப்படிங்கிற விளையாட்டை அவங்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்டு இருக்க அந்த நேர கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர்?
1: விக்னேஷ்.
0: விக்னேஷ், எங்கேருந்து வரீங்க?
1: தர்மபுரிலேருந்து வரேன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விசா கடை தேர்ட் இயர் பிகாம் படிக்கிறேன்.
0: நல்லா படிப்பீங்களா?
1: நல்லா படிப்பேன்.
0: ஓகே விக்னேஷ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
1: தெரியும்.
0: விளையாடுவோமா?
1: விளையாடுவோம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் டைம் 13.
1: 13ஆ? ஒரு மணி.
0: ஓகே, அடுத்து 17.
1: 17 5 o'clock.
0: ஓகே, நல்லா விளையாடுங்க. நன்றி.
1: நன்றி.
0: சூப்பராக விளையாண்டு விக்னேஷ், ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது டைம் என்ன அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட விளையாடலாம். அதாவது உங்ககிட்ட நான் வந்து ஒரு ரயில்வே டைம் சொல்லுவேன், அதை நீங்கள் வந்து நார்மல் டைமாக என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்கற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இப்போ உங்கள் கூட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் வச்சுருக்கேன். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் என்ன அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ரயில்வே டைமில் சொல்லுவேன், நீங்கள் அதை என்கிட்ட வந்து நார்மல் டைமுக்கு மாற்றி சொல்லணும். இந்த அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த விளையாட்டில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் ப்ரோ.
6: உங்க பேரு
7: சஞ்சய்.
6: சஞ்சய், எங்கிருந்து வரீங்க?
7: அஸ்தம்பட்டியிலிருந்து வரோம்.
6: அஸ்தம்பட்டியிலிருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: இப்போ வைசா காலேஜில் தேர்ட் இயர் சிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன்.
6: ஓகே, நல்லா படிப்பீங்களா?
7: படிப்போம் ப்ரோ.
6: ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா சஞ்சய்?
7: ம், தெரியும் ப்ரோ.
6: விளையாடுவோமா?
7: விளையாடலாம் ப்ரோ.
6: ஓகே, சஞ்சய்க்கான முதல் நேரம் 15.
7: 3:00.
6: ஓகே, சூப்பர். 16:20.
7: 4:20.
6: ஓ சூப்பர். அடுத்து 00:30.
7: 00:30. 1:00.
6: 20, அதாவது 00:30னா 23 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 24 வரும்.
7: 23 முடிச்சுட்டு 24. 1:00.
6: 1:00 வராது.
7: 12:30.
6: ஓகே சூப்பர், தேங்க்யூ சஞ்சய்.
7: தேங்க்யூ ப்ரோ.
6: அருமையாக விளையாண்டிங்க சஞ்சய், ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வக்கரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வாகை சுடவா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேம் விளாண்டோம். ஒரே கேம் இல்லை, ரெண்டு கேம் விளாண்டோம். ரெண்டு கேமுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த விளையாட்டை பற்றின கருத்துக்கள் இல்லை நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் சொன்னேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். திவாகர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி விளையாண்ட விளையாட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, கொஞ்சம் நல்ல விளையாட்டாக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா இன்றைக்கி விளையாண்டது சூப்பராக இருந்தது வகர் இந்த மாதிரி நிறையா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சொன்ன எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் சொன்னல அதே நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டெலாம் நம்ம நிகழ்ச்சியில், அதாவது நம்ம சோன எஃப்எம் நிகழ்ச்சிகளில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம்

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விதைகளால மலையோட ஒளிய கேட்க முடியும் அப்படின்ற புதிய ஆய்வு வந்து தெரிவிக்குதுங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தாவர விதைகள் மலையின் ஒளியை கேட்கக்கூடிய திறன் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு எப்ப முளைக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கலாம். இப்ப மலை துளிகளோட சத்தத்துக்கு ஆட்பட்ட நெல் விதைகள் இருக்கு இல்லையா, ஆட்படாத விதைகளை காட்டிலும் சராசரியா வேகமா முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக் ரிப்போர்ட் வந்து இதெல்லாம் சொல்றாங்க. தாவரங்கள் தங்களோட சுற்றுப்புறத்துல ஏற்படக்கூடிய அதிர்வுகளை கேட்கறது

அல்லது குறைந்தபட்சம் உணர்வது கண்டறியப்படுவது இது முதல் முறை இல்லைன்னு சொல்றாங்க. 2014 வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையில கம்பளி புழுக்கள் மெல்லும் சத்தத்துக்கு தாவரங்கள் ஆட்படுத்தப்பட்டப்ப அது வந்து தங்களோட இலைகள்ல அதிக கசப்பு சேர்மங்களை உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டிருக்காங்க. தக்காளி மற்றும் ப்ளூபெரி போன்ற தாவரங்களும் பஸ் மகரந்த சேர்க்கை அப்படின்ற நிகழ்வுக்கு பதிலளிக்குதுன்னு சொல்றாங்க. இதுல தேனீக்கள் தங்களோட இறக்கைகளை வேகமா மகரந்தத்தை உதிர்விடக்கூடிய ஒரு ஒளியையும் அதோட தொடர்புடைய அதிர்வையும் உருவாக்குது. இருந்தாலுமே ஆராய்ச்சியாளர்களோட கூற்றுப்படி விதைகள் மற்றும் நாற்றுகள்ல கேட்கக்கூடிய திறன் காணப்படுறது இதுவே முதல் முறை. விதைகள் உயிர் வாழ்வதற்கு உதவக்கூடிய வழிகள்ல ஒளிய உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு கூறுது. இந்த ஆய்வின் ஆசிரியருமான நிக்கோலஸ் மாக்ரின் ஒரு அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. மலை ஒளியோட ஆற்றலை ஒரு விதைகள் வளர்ச்சிய துரிதப்படுத்த போதுமானதுன்னு சொல்றாங்க. விதைகள் நிறைஞ்ச சில குட்டைகளின் மீது மலை துளிகளை போன்ற நீர்த்துளிகளின் தொடர்ச்சியான நீரோட்டத்தை அவங்க செலுத்தி இருக்காங்க. பல விதைகள் முளைக்க தொடங்கறதுக்கு நீர் அவசியமானதா இருந்தாலுமே நீருக்கு அடியில முளைக்கக்கூடிய திறன் கொண்ட அரிசி விதைகளை ஆராய்ச்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விதைகளுக்கு எப்பவுமே போதுமான நீர் கிடைக்கிறது அப்படின்றதும், நீர்த்துளிகள் முளைத்தல்ல ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் ஆராய்ச்சியாளர்களால தனித்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான விதைகளை ஆய்வு செஞ்சதுல மழை இல்லாத சூழல்ல இருந்த விதைகளோட ஒப்பிடுறப்ப குட்டையில சரியான இடத்துல லேசானதுல இருந்து மிதமான மழை பெஞ்ச சூழல்ல இருந்த விதைகள் 24% வேகமா முளைச்சத அந்த குழு கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த குழு வந்து நெல் விதைகளோட இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டப்ப இந்த செயல்முறை வேறு பல தாவர இனங்கள்லயும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. என்னங்க, விதைகளால மலையின் ஒளிய கேட்க முடியும் அப்படின்றது புதிய ஆய்வு வந்து தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா பழத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சேலம் மாவட்டம் வெள்ளக்கல் பட்டியில இருந்து செல்வகிரி இயற்கை பண்ணையில இருந்து செல்வம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மண்ணை எப்படி உயிர் வாழும் தன்மைக்கு உகந்த மண்ணா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
5: அப்ப வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த நைட்ரேட் வந்து நம்ம காத்துல நம்ம இடத்துல இருக்கிறதையே மாத்தக்கூடிய தன்மை உள்ள அந்த அசோஸ்பைரலம் போன்ற பாக்டீரியாவை உயிர் வாழும் தன்மைக்கு உகந்த மண்ணா மாத்திட்டோம்னாவே நம்ம மண் வந்து மண்ணுக்குள்ள இந்த நுண்ணுயிரிகள் பெருக்கம் அதிகமாகி நம்ம செடிகளுக்கு தேவையான உணவுகளை அந்த மண்ணுக்குள்ள உற்பத்தி செஞ்சு செடிகளுக்கு கொடுத்துருங்க. செடி வளர்ந்து செடிக்கு செடியிலிருந்து வர இலைகள் தலைகளை வந்து திரும்ப மண்ணுக்குள்ள கொடுக்கும்போது இந்த இலை தலைகள் இந்த நுண்ணுயிரிகளுக்கு மறுசுழற்சியில உணவாக மாறுங்க. இது ஒரு சைக்கிள்ங்க. இந்த சைக்கிளை எங்கேயும் உடையாம பாத்துக்கிட்டோம்னாவே இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட முடியும். அது லாபகரமாகவும் மாத்திட முடியும். இதுல இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற இந்த உணவு ஃபேக்டரின்னே சொல்லாங்க, மண்ணுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிரிகள் வளமா இருந்துச்சுன்னா நமக்கு செடிகளுக்கு தேவையான உணவு உற்பத்தி தொழிற்சாலை மண்ணுக்கு கீழே வந்து தடை இல்லாமல் 24/7 சொல்லக்கூடிய அளவுல உற்பத்தி நடந்துகிட்டே இருக்குங்க. அப்ப வந்து இயற்கை முறையில நமக்கு செடிகளுக்கு தேவையான உணவு வந்து சரியான விகிதத்துல எல்லா நேரமும் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ரசாயனத்துல பாத்தீங்கன்னா ரசாயனம் வெளியில இருந்து தான் தரும். இந்த ரசாயன விவசாயத்துல ஏதாவது ஒரு பற்றாக்குறை மண்ணுக்கு மண்ணில் கிடைக்கும் போது பற்றாக்குறை உருவாகும் போது செடிகள் வந்து நமக்கு அதோட சைஸ் அதாவது இலைகளோட கலரோ அதன் நிறமோ மாறுறது அல்லது அதோட சைஸ் குறையிறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில தான் நமக்கு உணர்த்தும். அதை உணர்றது பாத்தீங்கன்னா அந்த செடியோட லைஃப் டைம் பொறுத்து மாறுபடும். 3 மாத பயிரா இருந்தா ஒரு 10-15 நாள்ல தெரிஞ்சிருங்க. அதே நீண்ட கால பயிரா இருந்தா 1 மாதம் 2 மாதம் கூட ஆயிடும். அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியில இருந்து ரசாயனம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து பழைய நிலைக்கு போறதுக்கு திரும்பவும் 10-20 நாள் அடிஷனலா ஆயிடும். சோ பாத்தீங்கன்னா நீண்ட கால பயிர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2-3 மாதம் அந்த செடியோட வளர்ச்சியை தடைபடும். அப்ப அந்த வருடத்தின் உற்பத்தியும் வந்து அந்த 3 மாதம் வந்து தடைப்பட்டு அதனால ஈல்டு குறைஞ்சு நமக்கு வருமான இழப்பு தாங்க ஏற்படும்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை முறையில செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே எந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் யாராவது இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் சங்கீதப்பட்டி கிராமத்துல இருந்து அரவிந்த் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க மாடு பராமரிப்பு எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி இப்ப வந்து ஒரு தோராயமா வந்து இவ்வளவு முதலீடு போட்டா எங்களுக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நம்ம சரியா கவனிக்காம விடுறோம், இல்ல ரொம்ப சீரியஸா இருக்கு, ரொம்ப ஹை ஹீல்டிங் மில்க் இருக்கு கெப்பாசிட்டியான மாடுங்க அப்படின்னா ரொம்ப டக்குன்னு சடனா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வர சொல்லி பண்ற மாதிரி இருக்கும். டாக்டர்ஸ் வந்து பண்ணக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஒரு நாளைக்கு ஆகும். அப்புறமேட்டு ஸ்டே பை ஸ்டே அப்படி கொஞ்சம் குறையும். ஒரு 1 வீக் வந்து நம்ம மெடிசன்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் டெய்லி போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்பதான் அது வந்து கிளியர் ஆகும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காம்பு வந்து பாத்தீங்கன்னா பால் கறக்கிறதுக்கே யூஸ் பண்ண முடியாது, அது அவ்வளவுதான். வெறும் 3 காம்பு இல்ல 2 காம்பு வச்சு தான் பால் கறக்க மாதிரி இருக்கும். அது ஒண்ணுதான், மத்தபடி வேற எந்த இதுமே கம்ப்ளைண்ட்ஸ் மாடுகளுக்கு நோய் வராது. இது 3 தான் மெயினான நோய்ங்க. லாபம் இருக்கு, அதை வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல இருக்கு. இப்ப வந்து ஒரு 5 மாடு இருக்குன்னா 5 ஒரே டைம்ல வந்து கறவிக்கு இருந்துச்சு அப்படின்னா சடனா வந்து மாடுங்க எல்லாமே சினையா இருக்கும்போது பால் நிறுத்திடுவோம். 7 மாசத்துல பால் நிறுத்திடுவோம். அப்படி 7 மாசத்துல நிறுத்திக்கலாம், நம்ம கிட்ட பால் வந்து எந்த வருமானம், உங்களுக்கு பால் மூலியமா எந்த வருமானம் கிடையாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு செலவு பண்றதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்காது. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாடு கறவில இருக்குன்னா ஒரு 2 மாடு வந்து பாத்தீங்கன்னா வத்த கறவையா இருக்கணும், இல்ல கறக்காம இருக்கணும். இது 2 வத்த கறவையா இருக்கும்போது கண்ணு போட்டு அது கறக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி யூஸ் பண்றதுனா ப்ராஃபிட் பாக்கலாம், இல்லன்னா

0: லாஸ்ட்ல தான் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபார்மர்ஸோட இது வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இன்னும் அப்போ இருந்ததோட இன்னும் மோசமா தான் போயிருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கரும்பு வித்த ரேட்டே தான் இன்னை வரைக்கும் வித்துட்டு இருக்கு. அன்னைக்கு 200 ரூபாய்க்கு விற்கனா இன்னைக்கு 2500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. ஒரு சில டைம் கரும்பு வெட்டுறது கூட ஆள் கிடைக்காம போறதுனால அடிமாட்டு ரேட்டு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. கரும்புல லாபம் பார்க்க முடியறதில்ல, ஆள் கூலி ஏறிட்டுச்சு. நான் சின்ன பையனா இருக்கும் போது 100 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க கூலி. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு வருவாங்க, ஒரு 2.5 மணிக்கு போயிருவாங்க. இப்போ அவங்க வரதுதான் டைம், அவங்க போறதான் டைம். 300 ரூபாய் ஒரு நாளைக்கு கூலி. அவங்களுக்கான பொருளாதாரமும் ரேட் வந்து எல்லாம் ஏறிடுச்சு. ஸோ அதனால கூலி சேர்த்து கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை. ரேட்டு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அங்கே ரேட்டு போகுது, அவங்களோட லேபருடைய காஸ்ட் ஏறுது. எங்களுக்கான வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் என்ன வித்துச்சோ அதே தான் வித்துட்டு இருக்கு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வித்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 15,000 தான் விற்குது. ஆனால் அதுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 30,000 ஆனிச்சுனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் ஆகுது ஒரு ஏக்கருக்கு. வெறும் 30,000 செலவு முடிஞ்சது இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் உரத்தோட ரேட்லேருந்து எல்லாமே ஏறிடுச்சு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு ஃபார்மிங்கை வந்து எடுத்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, யாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ராஃபிட் பார்க்க முடியாது அப்படின்னு. பட் ஆனால் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி எப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு டேட்டாவாக ஃப்ரேம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணி பண்ணோம்னா ப்ராஃபிட் பார்க்கலாம், இல்லைனா பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்த சோனா எஃப்எம்க்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன், இதே மாதிரி நிறைய இடத்துல போய் நீங்கள் கேட்குறீங்க, அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுத்தது மூலியமாக ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருப்பாங்க. நீங்கள் மற்ற இடத்துல கேட்குறத வச்சு நானும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துவேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அதே போல நாங்க வந்து மஞ்சள் சாகுபடியும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா லாபம் அப்படின்றது ஒரு சில சமயம் கிடைக்கும், ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போதுமான லாபம் அப்படின்றது கிடைக்காது. அதுவும் இல்லாம இன்னைக்கு விவசாயத்தை முன்னெடுத்து செய்யறதுக்கு ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறைவா தாங்க இருக்கு. சரிங்க, அதை பத்தி நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இணை பேராசிரியரா இருக்கக்கூடிய முனைவர் ஐயனார் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கம்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதங்கள்ல சாகுபடி செய்யணும், அதே போல எந்தெந்த பட்டங்கள்ல நம்ம சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளும்
1: மாசி பட்டம், சித்திரை பட்டம் சொல்றாங்க உங்களுக்கு, ஜனவரி பிப்ரவரியில வந்து மாசி பட்டம் வரும், அடுத்தது சித்திரை பட்டம் மார்ச் ஏப்ரல் வரும். இது வந்து இரவை தண்ணி யாராருக்கெல்லாம் போர்வெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து இரவை பட்டம் வந்து போகலாம். மானாவாரி பட்டம் வந்து ஆடி பட்டமும் புரட்டாசி பட்டமும் ஜூன் ஜூலையில் வந்து இப்போ எல்லாமே மழை வந்துகிட்டு இருக்குது, அந்த ஆடி பட்டத்தில் வந்து போடலாம். அடுத்தது புரட்டாசி பட்டம் செப்டம்பர் அக்டோபரில் வந்து போடலாம். இந்த பருவங்களில் போட்டாக்க கரெக்டாக நமக்கு வந்து அந்த வெயிலோ இல்லை மழையோடைய தாக்கமோ எதுவுமே இருக்காது, நல்லா வந்து மகசூல் வந்து நம்ம பெறலாம். ஸோ அந்த மகசூல் பெறணும்னாக்கா நம்ம எந்தெந்த ரகங்கள் எந்தெந்த யுக்திகள் வந்து பயன்படுத்தணும்னாக்கா, முக்கியமான ஒன்று வந்து ரகங்கள், மேம்படுத்தப்பட்ட ரகங்கள். இதுக்கு முன்னாடியுமே வந்து நாங்கள் வந்து நிறைய போட்டிருக்கிறோமே, நான் மகசூல் வரலையே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே பயன்படுத்துறது வந்து உங்களுடைய ரகங்கள் எல்லாமே போட்டு கம்பு நாட்டு கம்புன்னு சொல்லி அந்த கம்பு வந்து சின்ன விதைகள் உள்ளது, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதிரும் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு 300 கிலோ 400 கிலோ கிடைக்குது. அதுபோக வந்து இது வந்து கம்பு வந்து ஒரு அயல் மகரந்து சார் நடைபெறக்கூடிய ஒரு பயிர் இது, அதனால் நீங்கள் வச்சிருக்கிற பயிரை வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதில் வந்து ஹைப்ரிட் தான் வந்து உருவாக்க முடியும், அதிகமாக ரகங்கள் வந்து அதிகமாக உருவாக்க முடியும். ரகங்கள் வந்து குறைந்த அளவில் தான் வந்து மகசூல் கொடுக்கும், ஹைப்ரிட் தான் அதிகமான மகசூல் கொடுக்கும். இப்போ ரகங்கள் நாட்டு கம்பு பொட்டு கம்புலாம் வந்து ரகங்களை சேர்ந்தது, அது எல்லாமே வந்து நீங்கள் அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும். தனியாக நம்ம வந்து போடும்போது அயல் மகரந்த சேர்க்கை நடந்து அதுலேருந்து உங்களுக்கு தானியங்கள் உருவாகும், அந்த அதை எடுத்து வச்சு அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க. திரும்ப திரும்ப வந்து 2-3 ஆண்டுகள் வந்து அதே விதைகளை வந்து பயன்படுத்தும் போது மகசூல் திறன் வந்து குறையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இப்போ வந்து பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த கம்பு அதிகமாக உற்பத்தி செஞ்சு ஹைப்ரிட் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு டைமே நீங்கள் ஒவ்வொரு சீசன் எடுத்த உடனே பிரைவேட் கம்பெனியை தேடி போறீங்க, இல்லை வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்து வரீங்க. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த நம்ம மானாவாரியில் போடும்போது விதை இருப்பு தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் விதையை வந்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா தான் மழை என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து போட முடியும். பொதுவாகவே வந்து இந்த விதை வந்து கிடைக்கிறது ரொம்ப நல்ல மேம்படுத்தப்பட்ட தூய்மையான ரகங்கள் கிடைக்கிறது, விதைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த டைமுக்கு வந்து கிடைக்கிறது அந்த 10 நாள் கேப் அப்படின்றது வந்து லேட் ஆகி போச்சுனாக்கா மழை வந்துட்டு போயிடும், அதுக்கப்புறம் நீங்க அந்த பருவத்தை வந்து நம்ம வந்து விட்டுட்டு போயிடும். இதனால முக்கியமான காரணம் வந்து அந்த விதை கிடைக்காத தன்மை, அந்த பருவங்களுக்கு ஏற்ற விதை கிடைக்காத தன்மை தான்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. பொதுவாவே தானியங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு வருஷத்துல நம்ம வந்து சாகுபடி போடுறோம் அப்படின்னா அதை ஓரளவுக்கு நம்ம வந்து எடுத்து இருப்பு வச்சுப்போம். ஆனா ஒரு சில சமயங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப திரும்ப அதையே நம்ம சாகுபடி பண்றதுனால பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாதான் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தர்பூசணி தலைநகரம் இந்த வளமான மாநிலம் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா 3.5 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான தர்பூசணிகளை உற்பத்தி செஞ்சு தன்னோட அறுவடையின் கிட்டத்தட்ட 88% உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு அனுப்புறாங்களாங்க. தர்பூசணிகள் ஒரு பாரம்பரியமான கோடை கால பழம்னு சொல்லலாம். இதுல சுமார் 92% நீர் இருக்கிறதுனால இது புத்துணர்ச்சி அளிக்கிறதாவும் வந்து சொல்லப்படுது. இந்த பழங்கள் அதிக சூரிய ஒளி இருக்கக்கூடிய வெப்பமான வறண்ட இடங்கள்ல சிறப்பா வளரும். இந்தியாவில கோடை வெப்பத்தை தாங்கக்கூடிய வகையில விவசாயிகள் வழக்கமா ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் இதை வந்து நடவு செய்யறாங்க. 60 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான உற்பத்தி செஞ்சு உலகத்துல மிகப்பெரிய தர்பூசணி உற்பத்தியாளரா சீனா திகழுது. இதுவே மிகப்பெரிய நுகர்வோராவும் இருக்கு. இதுக்கு அடுத்த இடத்துல இந்தியா இருக்கு. இந்தியாவுல அப்படின்னு சொல்லும் போது சோலாப்பூர் தென்மேற்கு மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய ஒரு துடிப்பான நகரம்னு சொல்லலாம். இது பெரும்பாலும் இந்தியாவின் தர்பூசணி நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. தக்காண பீடபூமியில கர்நாடக எல்லைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்க கூடிய இது உயர்தர பழங்களை வளர்க்கறதுக்கு ஏற்ற அரை வறண்ட காலநிலையை கொண்டிருக்கு. 2026 சோலாப்பூர் தர்பூசணி உற்பத்திக்கான ஒரு முக்கிய மையமா திகழுது. இங்க கோடை கால வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த வெப்பமான சூழல் பழத்தின் இயற்கையான சர்க்கரை சத்தை அதிகரிக்குது. இந்தியா ஒவ்வொரு வருஷமும் சுமார் 3.5 மில்லியன் டன் தர்பூசணிய உற்பத்தி செய்யுது. இதை தொடர்ந்து இந்த மொத்த உற்பத்தியில சோலாப்பூர் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நகரோட அமைவிடம் ஐக்கிய அரபு அமீரகம், நேபாளம் மற்றும் மாலத்தீவுகளுக்கு அதிக அளவுல ஏற்றுமதி செய்யறதையும் எளிதாக்குது. இந்த நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சேர்ந்து இந்தியாவோட தர்பூசணி ஏற்றுமதி மதிப்புல கிட்டத்தட்ட 88% பங்களிக்குது. சோலாப்பூர்ல அதிக தினசரி வெப்பநிலை தர்பூசணிகள்ல கரையக்கூடிய திடப்பொருட்கள் சேர்றத விரைவுபடுத்துறதுனால குளிர்ச்சியான பகுதிகளில் விளையக்கூடிய தர்பூசணிகளை விட இது இயற்கையாகவே அதிக இனிப்பு சுவை கொண்டதா இருக்குது. இந்த நகரம் தக்காண பீடபூமியில அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய எரிமலை கருப்பு மண் ஈரப்பதத்தை திறம்பட தக்க வச்சுக்கிறதுனால கடும் வெப்பத்தினப்ப திராட்சை கொடிகளுக்கு ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறைய குறைக்குது. தர்பூசணிகள் உச்ச நிலைய அடையாதவை அப்படின்றதுனால உள்ளூர் விவசாயிகள் குறிப்பிட்ட அறுவடை நேரத்தை பின்பற்றாங்க. பறித்ததுக்கு அப்புறமா அது தொடர்ந்து பழுக்கிறது இல்ல. இதனால சோலாப்பூர் பழங்கள் முழு முதிர்ச்சியுடன் சந்தைகளை சென்றடைவதை உறுதி செய்யப்படுது. மகாராஷ்டிராவில நிலவக்கூடிய கடுமையான புற ஊதா கதிர் வெளிப்பாட்டின் காரணமா சோலாப்பூர் தர்பூசணிகள்ல அடர் சிவப்பு நிறத்துக்கும் இதய ஆரோக்கிய நன்மைகளுக்கும் காரணமான ஆன்டி ஆக்சிடென்டான லைகோபின் அதிக அளவுல காணப்படுது. என்னங்க, நம்ம தர்பூசணிய பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இந்த ஒரு மணி நேரம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஸ்ரீஹரணி நான் வந்திருக்கேன். எல்லாருக்குமே ஒரு அழகான மதிய வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ரமே ஆர்ட் அப்படின்ற ஒரு கலையில ஆர்வம் கொண்டு அதையே பிசினஸா மாத்தி இப்போ வரைக்கும் சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் கூட தான் இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி இருக்க போகுது. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மோகன பிரியா மேம் அவங்களோட நம்ம பேசிடலாம். வணக்கம் மேம்.
2: ஹாய் மேம், எல்லாருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்?
2: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம். மேம், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிடுறீங்களா மக்களுக்கு?
2: சோனா எஃப்எம்ல என்ன ரெகக்னைஸ் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேர் மோகன பிரியா, நான் ஒரு மேக்ரமே ஆர்டிஸ்ட். ஃபெதர் நாட்ஸ் அப்படின்ற பிராண்டை ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான். என்னுடைய மேக்ரமே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது, எனக்கு ஆக்சுவலி ஹேண்ட்கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதுல மேக்ரமே எனக்கு ஒரு அமைதியும் சந்தோஷமும் கொடுக்குற ஒரு ஆர்ட். இனிஷியலா ஹாபியா ஸ்டார்ட் பண்ணது தான், பட் கிராஜுவலா இப்ப ஸ்மால் பிசினஸா மாறி இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம், சிறு துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த சின்ன ஒரு முயற்சி தான் இப்போ ஒரு பிஸ்னஸாகவே மாறி இருக்கு அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த மேக்ரமே ஆர்ட் அப்படின்னா என்னதுங்க மேம்?
2: மேக்ரமேன்றது ஒரு ஹேண்ட்மேட் ஆர்ட் ஃபார்ம், அதாவது கைவினை கலை அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம காட்டன் த்ரெட்ஸ், ரோப், ஜூட், இன்னும் ஹெம்ப், இந்த மாதிரி

0: ரோப் யூஸ் பண்ணி அதுல முடிச்சுகள் போட்டு அழகான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவாங்க. இதுல எந்த ஒரு டூல்ஸும் நம்ம யூஸ் பண்றது இல்ல, ஜஸ்ட் நீடில்ஸ் கூட யூஸ் பண்றது இல்ல, எல்லாமே நாட் ஆர்ட் தான். நாட் பண்ணி அழகான பொருளை கிரியேட் பண்றது தான் மேக்ரமே.
1: ஓகே ஓகே மேம், நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே நம்ம கையில செய்யற மாதிரி தான் இருக்கும் போல இந்த ஆர்ட் ஃபுல்லாவே.
0: ஆமா மேம், எல்லாமே நம்ம கையில முடிச்சுகள் போடுறதுதான், எல்லாமே நாட்ஸ் தான்.
1: ஓகே ஓகே மேம். மேம் இந்த மேக்ரமே ஆர்ட் மேல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம், இந்த பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
0: ஆக்சுவலி நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன், லெக்சரராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி ரெகுலர் ரொட்டீன்குள்ளே இன்வால்வ் ஆனதுனால ஏதாவது பண்ணணும்னு நிறையா யோசிச்சிருக்கேன், பட் ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆனது தான் அதிகம். ஒரு நாள் ஆன்லைனில் ஸ்க்ரால் பண்ணும்போது மேக்ரமே ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். ஒரு சிம்பிள் த்ரெட் தான், ஆனால் அது நம்ம கைவண்ணத்தில் எவ்வளோ அழகான ஆர்ட்டாக மாறியிருக்கு அப்படின்றது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மொமெண்ட்டில் தான் நான் ட்ரை பண்ணது. நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு வகையான பீஸ் அண்ட் காம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய ப்ராடக்ட்ஸை பார்க்குறவங்களுக்கும் கூட. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், இதுதான் என்னுடைய நான் தேடிட்டு இருக்க அந்த டிஃப்ரெண்டான மொமெண்ட் அப்படின்னு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், அந்த ஸ்பார்க் வந்த உடனே அதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஹாபியிலிருந்து எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணீங்க மேம்?
0: மேம் இது நான் ஜஸ்ட் ஹாபியாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான். நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம பண்ண தான் நமக்கு வந்து அதோடைய ஆழம் வந்து ரொம்ப புரியுது. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும் போது தான் எனக்கு இதை ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் வந்தது, அப்படி தான் இது மூவ் ஆச்சு.
1: ஓகே ஓகே மேம், நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேலும் இந்த மேக்ரமே ஆர்ட் எப்படி பண்ணுறது அண்ட் இதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனாயம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்க்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டிலிருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
3: சோனா FM 107.8 சமுதாய

0: ஒளியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேருக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது புத்தகம் படிக்கிறது கூட ரொம்ப பிடிக்கும். அப்படி டிராவலை பற்றி எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின தேசாந்திரி அப்படின்ற ஒரு புத்தகம். அவரோட வாழ்க்கையில் அவர் சென்ற பயணங்கள், அந்த பயணங்களில் அவர் சந்தித்த மனிதர்கள், அந்த பயணங்களில் அவர் கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க. ரொம்ப பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வந்து இருக்குங்க. அதாவது ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க, அவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அடுத்த முறை அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணாதவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த தேசாந்திரி. மொத்தமாக இந்த புத்தகத்தில் 41 கதைகள் இருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சுற்றுலாத்தலங்கள், அதாவது சுற்றுலாத்தலங்கள் ட்ராவல் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய இடங்கள் தான் ஞாபகம் வரும், தாஜ்மஹால் அந்த மாதிரி. ஆனால் சின்ன சின்ன இடங்கள், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளேசஸை கூட இந்த புத்தகங்களில் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க. அந்த சுற்றுலாத்தலங்கள் மட்டுமே இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், அதாவது ஒரு குற்றாலம் போனால் நம்ம வந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம், ஆனால் அந்த குற்றாலத்துக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு தாஜ்மஹால், தாஜ்மஹால் போனால் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஆனால் அந்த தாஜ்மஹாலுக்கான ஒரு ஸ்டோரி, அது எல்லாத்தையுமே இந்த புத்தகம் ஃபீல் பண்ண வைக்குங்க. நம்ம எல்லாருமே ட்ராவல் நிறைய பண்ணியிருப்போம், ஃபேமிலியாகவோ இல்லை தனியாகவோ நிறைய இடங்களுக்கு வந்து போயிருப்போம். அப்படி தனியாக போகும்போது அந்த ட்ராவலில் ஒரு நபரை மீட் பண்ணுவோம், அவங்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க. அந்த ட்ராவல் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அந்த ட்ராவல் முடிஞ்சு நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய சூழல் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ட்ராவல்லலாம் மீட் பண்ண மனிதர்களை வாழ்க்கையில் எப்பயுமே வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த ஒரு டைமில் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸ் கூட நமக்கு வந்து மறந்துடும். அப்படி இந்த ட்ராவல் பற்றி நிறைய விஷயங்கள், இவரோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாருங்க எஸ் ராமகிருஷ்ணன். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. வாழ்க்கையில் பயணம் பற்றின நம்மளுடைய பார்வை மாறும். எஸ் ரா அவர்கள் எழுதின தேசாந்திரி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட மார்க்ரமே ஆர்டிஸ்ட் மோகனப்பிரியா மேம் தான் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அவங்களோட இந்த மார்க்ரமே ஆர்டோட பயணம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத மேலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த மார்க்ரமே ஆர்ட் மேல உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம்?
3: மேம், ஆக்சுவலி எனக்கு ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் இப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரீ எப்பயுமே வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரியும் இருக்கும், பட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்ம ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான். பட் நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, நம்ம ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணுன்ற ஒரு தாட் வரும் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து இந்த மேக்ரமே. ஏன்னா நான் இது வரைக்கும் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஒர்க்கும் பண்ணலை. த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும், இவ்வளோ ஒரு அழகான அவுட்கம்மை வந்து நம்ம கொடுக்க முடியுன்றதே எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து. ஸோ நான் ட்ரை பண்ண எனக்கு இதில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகிட்டேன். என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஆக்சுவலி அவ்வளோ ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆயிருக்கேன்.
1: கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான், பட் அதில் நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஸோ அதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மார்க்ரமே ஆர்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் மேம், என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இதில் இருக்குது?
3: மேம், இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேக்ரமே ஜஸ்ட் ஆர்ட் மட்டும் இல்லை, இது ஒரு தெரப்பி மாதிரி. நம்ம ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நாட்ஸ் வந்து நம்ம கையில் பின்னும்போது நம்மளுடைய மைண்ட், ஹேண்ட் எல்லாமே ஒரு கோஆர்டினேஷனில் வந்து போயிட்டுருக்கும். அப்போ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகும், நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். நம்ம புது புது ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது இதில் க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே பூஸ்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம திரும்ப பண்ணுறது மூலயமா பேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இது வந்து இந்த மேக்ரமேவை வந்து ஜஸ்ட் ஹாபியாக மட்டும் பண்ணலான்ட்டு இல்லை, பிஸ்னஸாகவும் பண்ணலாம், ஹாபியாகவும் பண்ணலாம். ஓவராலாக பார்க்க போது இது ஒரு பீஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸை கொடுக்குற ஒரு விஷயம்.
1: ஓகே ஓகே மேம், ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. மேம், அதே மாதிரியே இந்த மேக்ரமே ஆர்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக த்ரெட் இருக்குங்களா மேம்? அதில் மட்டும்தான் பண்ணணுமா இல்லை எல்லா த்ரெட்லேயுமே நம்ம வந்து மேக்ரமே ஆர்ட் பண்ணலாமா?
3: இப்போ நம்ம மேக்ரமேவை வந்து நம்ம எந்த த்ரெட்ல வேணாலும் பண்ணலாம். நீங்கள் உள்ளநூலையும் பண்ணலாம், ஜூட்லேயும் பண்ணலாம், பாலிஸ்டர் கார்ட்ஸ்லேயும் பண்ணலாம், எந்த மாதிரி கார்ட்ஸ்னாலும் பண்ணலாம். இது ஜஸ்ட் நாட்ஸ் தான், முடிச்சுகள் போடுறது தான். அப்போ நம்ம த்ரெட் இருந்ததுன்னா நம்ம எந்த மாதிரி முடிச்சுகள் வேணாலும் போட்டு ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஒரு காட்டன் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோடைய டெக்ஸ்சரே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும், நம்ம ஒரு காம்னஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அதில் ஆக்சுவலி.
1: ஓகே ஓகே மேம், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த மேக்ரமே வந்து வெறுமனே ஆர்ட் மட்டும் கிடையாது, அதை நம்ம பண்ணும்போது மைண்டுக்கும் ஆகட்டும் மனசுக்கு ஆகட்டும் ஒரு பீஸ் வந்து கிடைக்குது, அந்த இன்னர் பீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மேக்ரமே ஆர்ட் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாச்சும் இருக்குங்களா மேம்?
3: அப்படி எதுவும் இல்லை, ஆனால் பேசிக்கில் வந்து நம்ம ஒரு த்ரெட் அண்ட் இதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி வேணுன்றதுனால 8 இயர்ஸ்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். 8 இயர்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ யார் வேணாலும் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு நம்ம கூட மாக்ரமே ஆர்டிஸ்ட் மோகனப்பிரியா மேம் தான் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துகிட்டாங்க. அவங்க கூட தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். மேம், இந்த மாக்ரமே ஆர்ட் மூலமா நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் செய்யலாம் மேம்?
4: ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். கிச்சனில் இருந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் லைக் வால் ஹேங்கிங், பிளான்ட் ஹேங்கர்ஸ், வீட்டில் தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ், டேபிள் டெக்கர் பண்ணுறது, கோஸ்டர், டேபிள் மேட்ஸ், பவுச்சஸ், ஸ்லிங் பேக்ஸ், நம்ம மேக்ரமேல பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் இல்லை. நம்ம வேணுன்ற எல்லா பொருட்களும் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். லைக் ஜுவல்லரிஸ்லேருந்து பண்ண முடியும், இயர்ரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸ், பெல்ட், ஷூ, ஸ்லிப்பர்ஸ், ஆங்க்லெட்ஸ், நிறைய விஷயம் இருக்குது. நம்ம எல்லாமே பண்ண முடியும். அண்ட் இது வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸாகவும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக லைக் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி இருக்குது, இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் இருக்குது, அண்ட் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் லைக் ஃபெஸ்டிவல் டைம்ஸில், திவாலி, கிறிஸ்மஸ் டைமில், ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நிறைய பேர் வந்து ஹேண்ட்கிராஃப்ட்ஸை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த டைம்லலாம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்டாகவும் இருக்கும். ஓவராலாக என்னுடைய ப்ராடக்ட்ஸில் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லையும் என்னுடைய க்ரியேட்டிவிட்டியும் இருக்கும், அண்ட் ஒவ்வொரு நாட்ஸ்லையும் என்னோடய லவ் இருக்கும். ஸோ காட்டன் கார்ட்ஸ், பீட்ஸ், ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறதுனால இது ஒருத்தருடைய மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபீல் ஆக முடியும்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வீட்டுக்கு தேவையான ஒரு முக்காவாசியான பொருட்களை நம்ம இந்த மேக்ரமே ஆர்ட் மூலயமாவே தயாரிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ எலகண்ட்டாக, நான் மனசுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் அதை ரெடி பண்ணும்போது அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. மேம், இந்த ஒரு மேக்ரமே ஆர்ட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க மேம்?
4: ஆரம்பத்தில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து சோர்ஸ் எங்கேருந்து வருது அதெல்லாம் சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் வெண்டர்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்ம இந்தியன் வெண்டர்ஸே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் நம்ம பிடிக்கணும். நிறைய ஆன்லைன் சர்ச்சஸ் வந்து பண்ணோம். நம்ம சோஷியல் மீடியா தான் ஆக்சுவலாக, எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அதுலேருந்து வரும்போது வெண்டர்ஸோடைய டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணும்போது தான் நம்ம காண்டாக்ட்ஸ் வந்து பிடிக்க முடிஞ்சது.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், ஒரு பிராண்ட் விசிபிலிட்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு ஆர்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இணைஞ்சு பேசலாம் மேம். இப்போ பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மோகனப்பிரியா மேம் கூட பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட மோகன பிரியா மேம், மேக்ரமே ஆர்டிஸ்ட், அவங்க தான் வந்து அவங்களோட வாழ்க்கை பயணத்தையும் இந்த மேக்ரமே ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில அவங்க கூட பேசலாம். மேம், இந்த மேக்ரமே ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாசங்கள் ஆகுது மேம்?
2: நான் இப்போ ரீசெண்டாக தான் மேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அரௌண்ட் 9 மந்த்ஸ் ஆகுது.
1: ஓகே மேம், இந்த 9 மந்த்ஸ்ல நீங்க இந்த மேக்ரமே ஆர்ட் சந்திச்ச பிரச்சனைகள் அப்படின்னா என்ன மேம்? கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, அதெல்லாம் என்னென்ன மேம்?
2: ஃபெதர் நாட்ஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாமே புதுசு தான். சரியான டெக்னிக் லேர்ன் பண்றதுல இருந்து, மெட்டீரியல் சர்ச் பண்றதுல இருந்து, அப்புறம் நம்ம அதுல இருந்து நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு புதுமையான விஷயமா தான் இருந்தது. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸோட வேல்யூவை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஏன்னா இது ஜஸ்ட் வெறும் த்ரெட் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்க்கும் நம்ம போடுற எஃபோர்ட் வந்து மெதுவாக தான் புரிய வருது எல்லாருக்கும். ஸோ இன்னொரு சேலஞ்சும் நான் ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னா பேலன்சிங் டைம். ஏன்னா ஒவ்வொரு பீஸ்க்கும் வந்து நம்ம பல மணி நேரம் ஒர்க் பண்ணணும், ஆனால் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்ஸை பார்க்கும் போது இது கண்டிப்பாக ஒர்த்து தான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், அந்த கடைசி அவுட்புட்டை நம்ம பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான் இந்த ஒரு ஆர்ட்டுக்கு அப்படின்றது தான் தோணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே போல் ஃபேமிலி ப்ளஸ் பிஸ்னஸ் இது ரெண்டையுமே ஒரே நேரத்தில் மேனேஜ் பண்ணுறதுக்கு எப்படி மேம் உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்குது?
2: ஆரம்பத்தில் இதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்தது. ஏன்னா ஹேண்ட்மேட்ஸ் வந்து பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம 9 to 5 ஜாப் மாதிரி பண்ண முடியாது. சம்டைம்ஸ் லேட் நைட் ஒர்க்கும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ் வந்து நம்ம போடுறதுனால இதுக்கு ரொம்ப அதிகமான டைம்ஸும் எடுக்கும். என்னோட ஃபேமிலி தான் எனக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். என்னோட பேஷனை அவங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க அண்ட் என்கரேஜ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. நான் என்னுடைய டேவை வந்து ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிட்டேன். அண்ட் மார்னிங் டைம்ல அண்ட் ஈவினிங் டைமில் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதும், மற்ற டைமில் வந்து மேக்ரமேக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும்ட்டு இல்லை, அது ஒரு லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுறது தான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மேக்ரமே ஆர்ட்டை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு, அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க மேம்?
2: மெயினாக சோஷியல் மீடியாவில் தான் ப்ரொமோட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப், இது நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குது. இதில் நம்ம ஃபோட்டோஸ், ரீல்ஸ், ப்ராடக்ட் மேக் பண்ணுற வீடியோஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணும்போது பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாப்அப் ஸ்டால்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் இதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர்ஸ் கூட நம்ம என்னால் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுது. சோஷியல் மீடியாவில் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் நான் அதோடைய எப்படி ஒர்க் பண்ணுற வீடியோஸை வந்து மேக் பண்ணி ரீல்ஸாக போட்டுட்ருக்கேன். எக்ஸிபிஷன்ஸில் என்னுடைய ப்ராடக்டை வந்து அவங்க டைரெக்டாக பார்க்கும்போது அவங்க அந்த ப்ராடக்டை டச் பண்ணி, ஃபீல் பண்ணி, விசிபிள் பண்ணி, அந்த கலர்ஸ், டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட் மேலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஏன்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயம் தான். அதில் நம்ம போடுற எஃபோர்ட் வந்து அவங்களுக்கு புரியும் போது அதோடைய லவ் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அப்சர்வ் பண்ணிடும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், ஒன்ஸ் அந்த ஆர்ட்டை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நேரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மனசு வந்து டோட்டலாக மாறிடும். ஸோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மேம் தொடர்ந்து நிகழ்ச்சியில். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து மோகன பிரியா மேம் கூட பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் சில

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்றாச்சு, 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் கூட பேசினா சத்யாவுமே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே காலேஜ் டேஸ் அப்படிங்கிறது மறக்கவே முடியாதுங்க. எனக்குமே நான் காலேஜ் முடிச்சு வந்துட்டு ஒரு 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் அந்த காலேஜ் பற்றி நான் நினைக்காத நாளே கிடையாதுங்க. ச்சே, அந்த காலேஜ் டேஸில் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இருந்து தெரியுமா, அப்படி இருந்து வரக்கூடிய நியூ ட்ரைனிங் சிட்டி கார்டு சொல்லி தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஜாலியாக வந்து சந்தோஷப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னால் மறக்க முடியாத நினைவுகளை இந்த கல்லூரி பருவங்கள் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம்.

அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக அவங்களுடைய பள்ளி பருவமாக இருக்கட்டும் கல்லூரி பருவமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். முக்கியமாக நம்ம பள்ளிக்கு பருவம் படிக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றோம், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சேர்ந்து சுற்றுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட கண்டிப்பாக கல்லூரி வாழ்க்கையிலுமே தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மச்சான் நான் இந்த காலேஜ் போடுறேன், நீ அந்த காலேஜ் சீட் போட்டு கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே மீட் பண்ணுறோம், நம்ம ஜாலியாக இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி வைப் பண்ணுறோம் அப்படி மாதிரிலாம் நினச்சிட்ருப்போம். அதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளுமே ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போடுவோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு அப்ளிகேஷன் போடுவாங்க. அந்த கல்லூரி காலங்கள்லையுமே அந்த நட்பு தொடரும், அந்த நட்பு கல்லூரி காலம் முழுக்கவுமே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கல்லூரி காலம் ரொம்ப பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாங்க, சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு கல்லூரி காலத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எந்த கெரியர் நோக்கி போக போகுது, நம்ம என்ன படிக்க போகிறோம், அதில் நம்ம அது மூலமாக நம்ம வந்துட்டு என்ன ஒரு ஜாபுக்கு போக போகிறோம் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உள்ளடக்கியிருக்கும். ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகும்போது அச்சோ காலேஜ் வந்துட்டுமே பெரிய யூனிவர்சிட்டி ஆச்சு, பெரிய இன்ஸ்டியூட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பழக பழக பார்த்துக்கலாம் போ நம்ம படிச்சுக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு போய்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்க்கை எல்லாமே சேருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமையாகவே மாற ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட கல்லூரி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு பொன்னான மனிதர்களை தாங்க இருப்பாங்க. ஏன்னா மேக்சிமம் ஆஃப் பர்சன்ஸுக்கு வந்துட்டு அவங்களோட கல்லூரி கால நட்புகள் வந்துட்டு கடைசி காலங்கள் வரைக்குமே வந்திருக்குது. அப்படிப்பட்ட அந்த கல்லூரி காலங்களில் வரக்கூடிய நட்புகள் வாழ்க்கையோடைய இறுதி வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, கல்லூரி கால நட்பு வாழ்வின் இறுதி வரை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை இருந்துக்கோங்க. 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட கல்லூரி கால நட்பு வாழ்வின் இறுதி வரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787707178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணோடைய எத்தனை போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்காம். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுவி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
2: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான 2 பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்று 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. டெய்லி எனக்கு இது ஒரு தொழிலாக எடுத்துங்க, காலையில் நம்மை சுற்றி மதியம் 8 திக்கும் நம் குரல்னால ரெண்டுமே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுறேன். இன்றைக்கி என்னோடய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கல்லூரி கால நட்பு அப்படிங்கிறது வாழ்க்கையோடைய இறுதி வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
5: நேம் மீனாட்சி, சேலம்லேருந்து பேசுகிறோம். கண்டிப்பாக இருக்குது, நம்ம பழகிறவங்களை பொறுத்து அது. ஒவ்வொருத்தையும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே ஈகோ பார்ப்பாங்க, எல்லாரையும் சொல்லலை, நம்மக்கிட்ட ஈகோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னடாவா அப்படி இருக்காளே, சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாமல் ஒரு ஜென்யூனான நட்பு நமக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் வரும்ன்றது. தேங்க்யூ.
4: சூப்பராகவே வந்துட்டு மீனாட்சிக்காக அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இப்படிலாம் வந்துட்டு இருக்கும், அதாவது நம்மளோட நட்பெலாம் வந்துட்டு இது வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க் பிளேஸ் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய கல்லூரி கால நட்புமே வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பல உறவுகள் வந்துட்டு போகும், ஆனால் சிலர் மட்டும்தான், சில நாட்கள் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நினைவுகள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சிலருடைய தேவைக்காக நம்ம தேடி வருவாங்க, ஆனால் சில உறவுகள் மட்டும்தான் காலம் கடந்தாலும் மனசில் அப்படியே நிலைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் இந்த கல்லூரி கால நட்புகள் அப்படிங்கிறது. இந்த கல்லூரி கால நட்பில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், நல்ல ஒரு நினைவுகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை முழுக்க வந்துட்டு மறக்கவே மறக்காது. ஏன்னா வந்துட்டு இப்போது இன்னைக்கு நம்ம தலைப்பை என்ன பேசிட்டுருக்கோம் அப்படின்னா, கல்லூரி நண்பர்கள் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு வருவார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஆமாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே அது தானாக நடக்காது, அதை நாம் பாதுகாக்கணும், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக நடக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, இல்லை காலேஜ் படிக்கும் போதும் சரி, இல்லை ஸ்கூல் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வேலை போகும்போது சரி, எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்துட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஜேர்னல் பிடிச்சிருக்குது, அவருக்கு ஒரு ஜேர்னல் பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வாழ்நாள் முழுக்கவே நம்ம மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க 9778770178 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நேரம்தான். நமக்கான மூச்சு காற்று விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, கல்லூரி கால நட்பு வாழ்க்கையுடைய இறுதி வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
3: வணக்கம். வணக்கம் பாட்டி, சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
4: அந்த கல்லூரி படிப்புல ஃப்ரெண்டுங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, காலேஜ் படிப்பதோட நின்று போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறோம், அவரவர் ஊருக்கு போயிடுறோம். அதனால மறுபடியும் பேசுறதுக்கு இல்லை. அப்படி ரொம்ப வேணும்னா நீங்க கடிதம் மூலமா தான் பேசிக்க முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, செல்லல நேருக்கு நேரம் பேசிக்கலாம். அதனால நல்ல நண்பனா இருந்தா அவனை தேர்ந்தெடுத்துக்கணும், மனசுல வச்சுக்கணும். எப்படியாப்பட்ட நண்பர்களையும் கூட நீங்க முழுசாவே நம்ப கூடாது. உங்களுடைய விஷயங்களை எல்லாம் கூட அந்த நண்பத்தை எல்லாம் பகிர்ந்துக்க கூடாது. நாளைக்கு அவங்க எதிரியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஒன்னா படிப்பீங்க, ஆனா உனக்கு பார்த்தா வேலை கிடைச்சிருச்சுன்னா அவன் நம்மள பார்த்தா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற ஒரு பொறாம குணம் கண்டிப்பா வரும். எப்படியாப்பட்ட நண்பருக்கும் உனக்கு என்னடா வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம நண்பர்கள்ட்ட கூட நம்ம விஷயங்களை அதிகமா பங்கிடக்கூடாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதே போல நம்ம வந்து நண்பரை வந்து அங்கங்க கழித்து விட்டுறணும், அவ்வளவுதான். வீடு வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து.
3: ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக. ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நண்பர்களை நம்ம வந்துட்டு கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தினா, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு தீக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில் சத்தியம் என் கூட. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக பிளேஸோடைய தனி நான் சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. பள்ளி வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக குழந்தைங்க தாங்க. வேலைக்கு வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பொறுப்புகள் நிறைந்த மனிதர்கள். ஆனால் கல்லூரி வாழ்க்கை மட்டும்தான் கனவுகளும் சரி, சுதந்திரமும் சரி, குழப்பங்களும் சரி, உணர்ச்சிகளும் சரி கலந்த ஒரு அழகான பருவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் தான் முதல் முறையாக வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாழ்க்கையை தனியாக எதிர்கொள்வோம், தோல்வியையும் வெற்றியையும் அனுபவிப்போம். காதல், நட்பு, போட்டி, பிரிவு இது எல்லாத்தையுமே வந்துட்டு உணர முடியும். நம்மளை நம்மளே வந்துட்டு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். இந்த தருணங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருந்திருக்கும். அது கல்லூரி காலங்களில் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த தருணங்களில் நமக்கு சப்போர்ட்டாக ரொம்ப இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லூரி நண்பர்கள் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட கல்லூரி நண்பர்கள் நம்மளுடைய கடைசி வரைக்கும் வர முடியுமா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. உண்மையான முகத்தை பார்த்தவங்க யாரும் தெரியுமா? கல்லூரி நண்பர்கள் மட்டும்தான். நம்மளுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு தெரியும். கல்லூரியில் நம்ம மேக்கப் போட்ட வாழ்க்கை வாழ மாட்டோம். பணம் இல்லாத வாழ்க்கை நாள்களையும் நம் மனம் உடைந்த தருணங்களையும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு தோல்வியையும் பார்த்தவர்கள் தான் நம்ம எல்லாருமே. அப்படிப்பட்ட கல்லூரி நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் அவங்களால வர முடியுமா, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க, நான் உங்களுடைய கருத்துக்கள்.
2: ஆமா, நிச்சயமா வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது பிரத்யேகமாக இருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல. நான் சொல்லுவேன், டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்திருக்கு. எல்லாத்தோட பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நண்பர்கள் அவங்க கூட பேசணும், பழகணும் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப உறுதியாகவே இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது டெக்னாலஜியையும் தாண்டி மனிதர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட அளவலாகக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கறதும் கூடுதலாக இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத கடைசி வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச நான் வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிருக்கேன். சோ ஃப்ரெண்ட்ஸோட கான்ஸ்டன்ட் டச்ல இருக்கேன். அப்புறமா அல்முனி மீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் காலேஜ் நடத்துறாங்க. சோ அங்க போய் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறேன். இது எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நான் அதுலயும் கலந்துக்கிறேன். சோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நான் காலேஜ் முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்க கூட நான் டச்லயே இருக்கிறேன். அண்ட் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கறதும் கிடைக்கிறது. சோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நிச்சயம் அதற்கான ஒரு வாய்ப்பு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல பிரத்யேகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக.
2: தேங்க்யூப்பா, பை.
1: சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களும் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யாவாக் பிரதாசுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக சொல்கிறதுக்காக, ஏன் கல்லூரி நண்பர்கள் வாழ்க்கை முழுக்க வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தாங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கல்லூரியில் நம்ம மேக்கப் போட்ட வாழ்க்கையை வாழ மாட்டோம். நாம் வந்துட்டு பணம் இல்லாத நாட்களையும் மனமுடைந்த தருணங்களையும் தோல்வியையும் பார்த்தவர்கள் தான் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாம் அந்த இடத்துல உணர்வோம். காரணம், நம்ம கூட நண்பர்கள் இருப்பாங்க. நம்ம கூட சிரிப்பையும் சரி, கோபத்தையும் சரி, கண்ணீரையும் சரி, கனவுகளையும் சரி, அவங்க நேரில் பார்த்துருப்பாங்க. அதனால் அந்த உறவு ஆழமாக இருக்கும். நாம் யார், நம்ம இப்படிப்பட்டவங்க, நம்மளுடைய கேரக்டர் என்ன, நம்ம எந்த இடத்துல அழுவோம், நம்ம எந்த இடத்துல சிரிப்போம் அப்படிங்கிறத பற்றின நம்மளை பற்றின 100% அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனாலே அவங்க கூட நம்ம வந்து ஆழமாக பழகுவோம். நம்மளை வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. நினைவுகள் உறவை வந்துட்டு உயிரோடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெஞ்சில் சேர்ந்து உட்கார்ந்து கடைசி பெஞ்சில் சிரித்தது, அசைன்மெண்ட் காப்பி அடித்தது, கேன்டீன் டீ, லாஸ்ட் மினிட் ரெக்கார்டு, அப்புறமா கல்லூரி டூரு, அதுக்கப்புறமா பிரிவு நாள் அழுகை, இது எல்லாமே வந்துட்டு சேர்ந்து நம்மளை வந்துட்டு அந்த ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் கல்லூரி நாட்கள் நீளாதா அப்படிங்கிற மாதிரியாக நம்ம வந்துட்டு கண்ணீரில் ஆழ்த்திடும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நட்பில் எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. பல உறவுகள் லாபத்தை கணக்கிட்டு வரும், ஆனால் கல்லூரி நட்புகள் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. என்ன கிடைக்கும் அப்புறம் கேள்வியே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அவங்களோட இருந்தோம்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் கூட கொஞ்சம் குறைஞ்சிடும், கஷ்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுத்தமான உறவு தான் அந்த கல்லூரிகால நட்பு. ஆனால் அது கடைசியில் நீடிப்புமா அப்படின்னு கேட்டால், அது கண்டிப்பாக வந்துட்டு பல இடங்களில் அந்த மாதிரி நீடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தர் வேலைக்கு போயிடுவாங்க, ஒருத்தர் வெளிநாடு போயிடுவாங்க, ஒருத்தர் குடும்ப பொறுப்பில் மூழ்கிடுவாங்க, இன்னொருத்தர் கனவுகளை துரத்தி போயிடுவாங்க. இதனால் நேரம் மாறும், முன்னுரிமைகள் மாறும். இதனால் பேசக்கூடிய நேரங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும், வாழ்க்கைக்குள்ளார போயிடுவாங்க. ஸோ இப்போது நான் இந்த முடிவில் சொல்ல வர்றது என்னென்னா, கண்டிப்பாக கல்லூரி நட்புகள் ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவங்களோட நட்புகள் வந்துட்டு தொடரும். வேறு வேறு இடத்துல இருந்தால் கண்டிப்பாக தொடராது அப்படின்னு தான் சொல்ல வரேன். இப்போது நான் இங்கிருந்து நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களை வந்து மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உண்டு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்,
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
4: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது. அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஹெல்த்

0: ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து அத்தனை லட்சம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு. சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க. அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கறப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என்ன வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா FM-ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM-ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இன்றைக்கி முதல் விஷயமா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அதை சொல்ல போகிறேன். அதாவது பழங்கள் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து தெரியும். ஆனால் பழங்கள் சாப்பிட்டாலோ இனிப்பு சாப்பிட்டாலோ உடனே வந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து செரிமானத்தை பாதிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு உப்பசம், சளி, இருமல் ஏற்படலாம். அதாவது பழம் வந்து இனிப்பு தானே, அதனால் அது சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கூட சின்ன வயசில் சொன்ன ஞாபகங்கள்லாம் வந்து இருக்குது. ஆனால் ஆய்வுகள் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கிறது வந்து பாதுகாப்பானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பழங்களில் நிறைய சத்து இருக்குது, அதுவும் குறிப்பாக நீர் சத்து, இயற்கையான சர்க்கரைகள் வந்து இருக்குது. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால செரிமானம் வந்து பாதிக்கப்படுறதோ இல்லை செரிமான அமிலங்கள் வீரியம் குறையிறதோ வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெவ்வேறு உணவுகள் திரவங்களை ஒரே நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து வரலாம். அதே மாதிரி சில பழங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வயிறு உப்பசம், அசிடிட்டி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயிற்று சார்ந்த அசௌகரியங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதா வந்து உணருவாங்க. ஆனாலும் இது வந்து நிறைய ரீசன்னால் வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. குறிப்பாக ஐஸ் வாட்டரை உடனடியாக அதிக அளவில் குடிக்கும்போது செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு லேசான அசௌகரியம் வந்து ஏற்படும். நார்மலான ஒரு வாட்டர் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி பழங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி தண்ணீர் குடிக்கலாம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா தண்ணீரை ஒரு அரை வெப்பநிலையில் வந்து குடிக்கணும், ரொம்ப கூலிங்காக வந்து குடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி பழம் சாப்பிட்ட ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறத தவிர்க்கணும். அதாவது நம்ம சாப்பிட்டு

0: சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லா தண்ணீர் குடிப்போம் பாத்தீங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு தாகம் எடுக்கும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி, இல்ல வந்து ரொம்ப வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி. ஆனா பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அப்படி நம்ம வந்து குடிக்க தேவையில்லை, லைட்டா குடிச்சா போதும். அதே மாதிரி நாள் முழுவதுமே நம்ம தண்ணீர் குடிச்சு உடலை நீரேற்றமாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம். நம்ம நிகழ்ச்சி பட்டிருந்த ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் நாகராஜி இந்த ஆரோக்கியத்தை பற்றி பேசுங்க, இன்னும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய பேசுங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எதை பற்றியாச்சும் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ சூப்பரான பாடல் தாங்க வந்துகிட்டே இருக்குது. ஒரு பாடல் மட்டும் இல்லைங்க, ரெண்டு பாடல். பாடலை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் உருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் உருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணுமுன்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணுமுன்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்பு

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே நம்ம வெயிலை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா வெயிலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. அப்பப்போ மழைலாம் வந்தாலும் இந்த வெயிலோட தாக்கம் இன்னும் அதிகமாகிட்டு தான் வந்திருக்குங்க. அப்படி இந்த வெயிலில் முதியோர்கள் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அதே மாதிரி ரொம்ப டயர்டு, அந்த வெயில்னால் அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வந்து வரலாம். மயக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகளும் கூட வரும். அப்படி இந்த வெயகாலத்தில் முதியவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து இணைஞ்சு முதியோர் நல மருத்துவர் கார்த்திகேயன் சார் இணைஞ்சு பேசிகிட்டு இருக்காரு. சார், அதே மாதிரி அந்த முதியவர்களுக்கு அந்த நீரிழப்பு ஏற்படுது இல்லைங்க சார், அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, நீரிழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க சார்?
2: நீரிழப்பு ஏற்படாமல் வச்சுக்கிறதுக்கு பேசிக்காக என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆடையிலேருந்து ஆரம்பிப்போமே. ஆடையில் பார்த்தீங்கன்னா பருத்தி ஆடைகள், கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஆடைகள், டைட்டாக இல்லாமல் புற ஊதா கதிர்களை உள்வாங்கிற ஆடைகளை தவிர்க்கணும். கதர் ஆடைகள் அணியலாம், நல்ல வெள்ளையான இந்த அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கிற ஆடைகளை அணியலாம். இது வந்து உடை.
3: கண்டிப்பாங்க சார். தண்ணி அப்படின்றப்ப ஒரு யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு வந்து குடிக்கணும் இந்த வேக காலத்தில், அதே மாதிரி முதியோர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும், நார்மலாக எடுத்துக்கிட்டால் போதுமா இல்லை அதிகமாக எடுத்துக்கணும்?
2: யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் நோய் இல்லாதவர்கள் அப்படின்ற போது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. முதியோர்களில் நார்மலாக இருக்க முதியோர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட் எடுத்துக்கிறீங்க, ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 30 ml. ஸோ சராசரியாக மனுஷனோட வெயிட் வந்து ஒரு 60 kg இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.8 to 2 liters வரைக்கும் அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட இண்டிவிஜுவலைஸ்டு கெப்பாசிட்டி தான். இதில் முக்கியமாக வந்து சில நோய்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிட்னி பேஷண்ட்டு, சிறுநீரக பாதிப்பு இருக்கிற நோயாளிகள், ப்ரெஷர் பேஷண்ட்டு அவங்களுக்கு, இல்லை ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் இவ்வளோ தான் தண்ணி எடுக்கணும்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க டாக்டர். ஸோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் ஃபாலோ பண்ணணுமே, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியமாக இருக்க நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: அருமையான பாடலை தொடர்ந்து நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. இன்னைக்கு டிஜிட்டல் பயன்பாடு அப்படின்றது எக்ஸ்ட்ரீமில் வந்து இருக்குதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன், யூடியூப் இதெல்லாம் வந்து இல்லாமல் யாருமே வந்து இல்லைன்னு சொல்லலாங்க. இது கூட இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐ நல்ல வகையில் எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனாலும் இந்த ஏஐ மூலியமாக அவங்களுக்கு இருக்கிற அந்த குறைபாடுகளை வந்து சர்ச் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட்டை வாங்கி அவங்க பயன்படுத்தும் போது அது வந்து சரியாகாது, சரியாக இருக்காது அப்படின்றதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தலை வலிக்குது, அதே நேரத்தில் காய்ச்சல் அடிக்குது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளிருது, இப்படி வந்து ஏஐக்கிட்ட வந்து நம்ம சப்போர்ட் கேட்குறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு, அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து சொல்லுது. இப்போ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ சரியாயிருச்சுன்னா ஓகே, சரியாகலை அப்படின்னா அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது? இப்போ அதாவது எல்லாருமே ஏஐக்கிட்ட சப்போர்ட் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மருத்துவ ரீதியாகவும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அது நமக்கு கொடுக்குற அந்த ஆலோசனை தவறாக இருக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடலை பற்றி நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்க மருத்துவர்களுக்கு வந்து தெரியும் என்ன ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணோம், எதனால் இது வந்தது, அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு வரலாறுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐக்கு வந்து தெரியாது. இப்போ இருக்கிற சிம்டம்ஸை வச்சு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு சஜஷன் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா, அது நமக்கு சரியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாக இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது எதனால் அப்படின்றத நம்ம வந்து ஏஐ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து மருத்துவர்கள்ட்ட தான் வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை, ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏஐ செயற்கை நுண்ணறிவுகிட்ட நம்ம வந்து எதுவும் விசாரிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று கேட்போம், அது வந்து பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நமக்கு வந்து சொன்னிச்சுன்னா அது அப்படி இல்லாமல் கூட நமக்கு வந்து இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை நம்ம மனநிலையில் ஏற்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி அப்படின்னா நிறைய சொல்லும், தலையை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லும். இப்போ தலைவலிக்கும் தலையை ஸ்கேன் எடுத்து பார்க்குற அளவுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நார்மலாக ஒரு டென்ஷனானால் கூட தலைவலி வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மயக்கம் வந்துச்சு அப்படின்னா பல ரீசனால் வரலாம். அது வந்து தலையை ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சஜஷன் வரும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து மருத்துவரை சந்திக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வயதானவங்களுக்கு அந்த முழங்கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கால் வலி வந்து இருக்குங்க, ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மூட்டுகளில் வந்து அந்த ஒரு வலி வந்து இருக்கும். இது நிறைய காரணங்களால் வரும். ஒன்று, வயது அதிகரிக்கிறதுனால கட்டாயமாக வந்து வரலாம். அதே மாதிரி ரொம்ப ஒரு 50 வயதில் இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா, உடல் எடை வந்து ரொம்ப அதிகரிக்கும் போது அந்த மூட்டுகளில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த முழங்கால் வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டு வலி வந்து வரலாங்க. அதே மாதிரி கால்சியம் குறைவுனாலையும் வரலாம். ஏன்னா எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு வந்து அந்த கால்சியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. அந்த ஒரு ரீசன்னாலையும் வரலாம். அதிக வேலை எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் வந்து வரலாம். இன்ஜுரி ஆனாலும் அந்த முழங்கால் வலி அப்படின்ற அந்த வலி வரலாம். இந்த ஒரு விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து வீட்டு முறை வைத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து ஒரு அம்மா இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். அம்மா அம்மா, இந்த

0: வீட்டு வலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களாமா, அதுக்கு வந்து வீட்டு முறை வைத்தியங்கள் ஏதாவது இருக்காங்கம்மா?
1: வெந்தி இருக்குது இல்லைங்களா, அது நல்லா ஒரு பாகம் எடுத்துக்கணும். அதே அளவு சீரகம் அரைப்பாகம் எடுத்துக்கலாம். அரைப்பாகம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகு நிறைய போடக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் அந்த கால் பாகமாக அதை விட கொஞ்சமாக போட்டு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, கொஞ்சம் சூடேறினா கூட போதும். நல்லா சூடேறினதும் நல்லா வறுத்த மாதிரி எடுத்து நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா நைட்டில் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிட்டு டம்ளரில் ஊற்றி அரை டம்ளரும் கும்பக்கா டம்ளரும் ஊற்றி குடிச்சிட்டு படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த முழங்கால் வலிக்கு நல்லாயிருக்கும், குடிச்சு பாருங்கள்.
0: கண்டிப்பாங்கம்மா, நிறைய விஷயங்களில் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்கள் கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: கேட்டுக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. சம்மர் அப்படியே வெயில் போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த டைம்ல நாம் எடுத்துக்க வேண்டிய உணவுகள் இதை தாண்டி இந்த டைம்லேயும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம், அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம உடலில் நீர் வறட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நல்லா நம்ம நீரேற்றமாக இருந்தால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. சம்மரில் டீஹைட்ரேஷன் அப்படின்ற அந்த நீர் வறட்சி, நம்ம உடலில் வந்து அந்த நீர் இல்லாமல் போகிற தன்மை, நீரிழப்பு ஏற்படுறது, இது வந்து சகஜமான ஒரு விஷயமாக வந்திருக்குங்க. இது வந்து எடை குறைப்பு முயற்சிக்கு வந்து ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீர் இருக்கிற நீர்ச்சத்து இருக்கிற உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கணும். அதை தாண்டி நல்லா தண்ணீர் குடிக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும்

இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். உடற்பயிற்சி அப்போ தசை பிடிப்புகள், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தசை இறுக்கம் அதெல்லாம் வந்து ஏற்படும். அதுக்கு வந்து தர்பூசணி வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தர்பூசணிக்கு வந்து அந்த ஒரு தன்மை வந்து இருக்குது, அதை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை. அதே மாதிரி உடற்பயிற்சிக்கு அப்புறமா எடுத்துக்கிற வேண்டிய உணவுகளை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். யார் நமக்கு டயட் பிளான்லாம் வந்து கொடுக்குறாங்களோ, மாஸ்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ, அவங்க சொல்கிறபடி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது

எல்லா சத்துக்களும் தாது சத்துக்களும் இருக்கிற இளநீரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து நீர் சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நீர் சத்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இளநீர் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம சொன்னோம், அதில் கலோரிகளும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், அதனால் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஒரு எனர்ஜி ட்ரிங்காக அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த வயகாலத்தெல்லாம் நம்ம காலையில் கூட அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி இந்த சீசனில் நுங்கு அதிகமாக வந்து கிடைக்கும், அந்த நுங்கு நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நீர்ச்சத்து, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய தாதுச்சத்துக்களும் வந்து இருக்குதுங்க. அதாவது நீர்ச்சத்தை அதிகப்படுத்துறதுக்கு இளநீ, நுங்கு அதெல்லாம் நல்ல ஒரு தேர்வு. அதுக்கு மேலே நம்ம தண்ணீர் குடிக்கலாம், தர்பூசணிலாம் வந்து எடுத்துக்கலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில கட்டங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின் போது, அந்த முடிவு நமக்கு நிஜமாவே வந்து பிடிக்காத மாதிரியான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து இந்த முடிவை நான் எடுத்தேன், இது எனக்கு நிஜமா பிடிக்கல, ஆனா கட்டாயத்தின் பேர நான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம வந்து அதை பத்தி பேச போறோம். அதுவும் பெண்கள், நீங்க பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, பெண்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பிடிக்காத விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை விட்டுட்டு குடும்பத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பிடிக்காத ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களே, அந்த முடிவு என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. 3 மணி ஆனா லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போ நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு பெண்கள் சமையலறை வீட்டு வேலை பாக்குறது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல விண்வெளிக்கும் போய் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனில ஒரு சிஓவா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சொந்த தொழில் பண்ணுன்னு ஒரு ஐடியால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சொந்த தொழில் பண்ணி பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய பெண்களாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, முதலாளியாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க பெண்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின் போது, அந்த முடிவுகள் அவங்களுக்கே பிடிக்காத மாதிரி இருக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு நிபந்தனையால பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வர ஆரம்பிக்குது. எந்த முடிவுகள் அப்படின்னா, இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான முடிவுகளை குடும்பத்தினுடைய கட்டாயத்துக்காகவோ இல்ல யாரோ ஃபேமிலி சைட்ல சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியான முடிவுகள் கண்டிப்பா எடுத்தாகணும்னு சொல்லியிருப்பாங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிக்காத முடிவுகள்லாம் நீங்க எடுத்திருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கும், ஆனா அந்த பிடிச்ச விஷயங்கள் அவங்களால அதை நிறைவேற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப குறைவான ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம தினமும் நம்ம சந்திக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னு போது, நம்ம ஒரு பஸ்ல பாக்குறோம் அப்படின்னு போது, பஸ்ல வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நிறைய அக்கங்கள் இருப்பாங்க. அவங்க பஸ்ல வேலைக்கு போறாங்க, ஆனா அவங்க பிடிச்சதான் வேலைக்கு போறாங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க கிட்ட கேட்கும் போது தெரிய ஆரம்பிக்கும், இல்ல என்னோட குடும்பம் வறுமையா இருக்கு, அந்த குடும்பத்தினுடைய வறுமையை போக்குறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம பஸ் விட்டு இறங்கி வரும்போது ஒரு டீ கடையில ஒரு அக்கா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்ல பூக்கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட கணவர் வந்து சரியில்லை, ஸோ நான் அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி கடைகள் வச்சு நான் வந்து என்னோட பொல போட்டிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலனாலும் என்னுடைய கட்டாயத்தின் பேர்ல நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுவா இருக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஆண்கள் மேக்சிமம் வந்து வெளியில போய் வேலை செய்யறாங்க அப்படின்னு போது, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனா பெண்களுக்கு மட்டுமே பிடிக்கலனாலும் காலத்தின் பேர்ல கட்டாயமாக்கப்பட்டு அந்த விஷயத்தை அவங்க பிடிக்கலனாலும் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. இல்ல பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, உங்க வீட்டில் கூடிய பெண்கள்கிட்ட கேட்டும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில, அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேர்களை.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது, தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது, மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா, நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கலையை இந்த உலகுக்கு நீங்கள் சொல்ல தயங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்ற ஒரு அடையாளம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி நாளடைவில் மிகப்பெரிய சிகரத்தை அடையிறதுக்கான ஒரு வழியை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் பல பேர் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. நம்ம இந்தியாவில் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பத்திலிருந்து யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் மட்டும்தான் பார்க்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பல தடைகளை தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெண் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஜல் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். இவங்க டிஜிட்டல் உலகத்தினுடைய ஒரு முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் மியூசிக் அப்படின்னு சொல்லி பல துறைகளில் உங்களுடைய மேல இவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்க ஆரம்பிக்குது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மாசமும் வந்து பல செலவுகள் இருக்க ஆரம்பிக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில். அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நாம வந்து ஒரு மாசத்துல 1000 ரூபாய் சேமிச்சு வைக்கிறது அப்படின்றது இமாலய இலக்கு அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆனா இப்போ இருக்க காலகட்டத்தில் பல விஷயங்கள், பல சாதனைகள் பண்ணி பல துறைகளில் சக்சஸ் ஆகி இப்போ அவங்க வந்து 8 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஒரு சொத்து சேர்த்து அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு போது இது மிகப்பெரிய விஷயம் தானே. ஸோ 2014 வந்து இவங்க யூடியூப் பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து ஆரம்பத்திலிருந்து அதிகமாக விளந்தது அப்படின்றது யாருமே கிடையாது. அந்த நேரத்தில் துணிச்சலாக வந்து இவங்க வந்து செயல்பட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய தனித்துவமான திறமையை வந்து காட்டியிருக்காங்க. அதனால தான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க ஒரு சிறந்த பாடகியா மட்டும் இல்லாம நடிகையும் கூட. அதாவது இன்ஜினியரிங் கேர்ள்ஸ் அப்படின்ற பிரபலமான வெப்சீரிஸ்ல வந்து நடிச்சது மூலமா இளைஞர்களோட மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து அதிகமா ரீச் ஆயிருக்கேன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபோர்ப்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய 30 பேர்களில் ஒருத்தராக இவங்க வந்து அங்கீகரிக்கப்படுறாங்க. பல விருதுகளையும் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க சேஜலா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையிலிருந்து நான் எல்லா பெண்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கஷ்டமான விஷயமா இருக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ராணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்களும் சாதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக 2 பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன். நேரலி

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இப்போ நான் வந்து ரீசண்டா இல்லை, இப்பெல்லாம் அதிகமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து கவனிக்கும் போது பரவாயில்ல இந்த விஷயம் தானே அப்படின்னு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க, ரூம்மேட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா என்னாலே பொறுத்துக்க முடியல. இந்த மாதிரி நாம பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா அது பெரும் விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்தடுத்து பேச போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிலே. இப்போ நம்ம யதார்த்தமா பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்ம வந்து இது பரவாயில்ல அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி நான் பேசலான் இருக்கேன். நம்ம சமையலறையில எதையாவது நறுக்கிட்டு இருப்போம், அப்படியே அந்த கையோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு கதை வந்து திறக்க ஆரம்பிப்போம். ஒரு ஆய்வுகள்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சமையலறையில அதிகப்படியான கிருமிகள் இருக்கு அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆய்வு குறிப்புகளையும் சொல்றாங்க. இந்த ஃப்ரிட்ஜை நம்ம வந்து ஹேண்டில் ஓபன் பண்றோம் அப்படின்னு போது அழுக்குகள் இருக்கு, கிருமிகள் இருக்கு அப்படின்னு போது அதை நம்ம திறந்துட்டு மறுபடியும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கதவை வந்து அப்படியே துடைக்காம விட்டுறோம். இதனாலே வந்து பல விளைவுகள், தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. குறிப்பா குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து கடையில இருந்து வாங்கக்கூடிய பாக்கெட்டுகள் இருக்கு இல்லையா, அது அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சமையலறையில அந்த திட்டுல இருக்குல்ல அதெல்லாம் மேல வைக்க ஆரம்பிப்போம். அந்த பாக்கெட்ல எத்தனையோ கைகள் மாறி மாறி வந்திருக்கலாம், ஒரு அதெல்லாத்தையும் நம்ம கவனிக்காம என்ன பண்ணிரோம் அப்படின்னா அப்படியே வைக்க ஆரம்பிச்சிடும். இதனாலே வந்து பல விளைவுகள் கொடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து முட்டைகள் எல்லாத்தையும் தனியா வைக்க ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்குன்னு ஒரு தனி இடம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஏன்னா முட்டையோட ஓடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சல்மோனல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். இது மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கிருமிகள் வந்து மற்ற காய்கறிகள் மேலே படாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை. ஏன்னா முட்டைகள்லேருந்து வரக்கூடிய அந்த சல்மோனல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய அத்தனை உணவுகளையும் வந்து பாழாக்கிடும். அதனால இந்த விஷயத்தெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் சொல்லலாம். கடையிலேருந்து கொண்டு வரக்கூடிய காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்காம ஒரு முறை கழுவிட்டு ஈரத்தை எல்லாத்தையும் தொடச்சு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அழுகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதை வந்து நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஈரமான காய்கறியோட நீங்க வைக்கிறீங்க, இல்ல ஈரம் இல்லாத காய்கறி ஈரமோட இருக்கக்கூடிய காய்கறிகள் ரெண்டு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு போது அது மொத்த காய்கறிகளும் வந்து அழுகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி பெண்கள் சமையல் அறைக்கு போறாங்க அப்படின்னு போது இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த தனியா வந்து பெட்ரூமுக்கு போறதுக்கான செப்பல் இருக்கும், கிச்சனுக்கு போறதுக்கான செப்பல் இருக்கு, இது எல்லாமே பயன்படுத்துங்க. ஏன்னா இப்போ எல்லாம் காமன் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து வீட்டுக்கு வெளியே ஒரு செப்பல் போட்டுக்கிறாங்க, வீட்டுக்குள்ள வந்து சாஃப்டான செப்பல் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இது பெண்கள் நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் வராது. ஸோ இதெல்லாமே வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் வந்து ஆரோக்கியத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுவும் பெண்கள் வந்து சுகாதாரமா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிகழ்ச்சியில நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரில். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் அடுத்துதான் நம்ம கூட யார் வந்து பேச போறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மது அக்கா தான் பேச போறாங்க, அதாவது மதுமிதா அக்கா தான் பேச போறாங்க. மதுமிதா அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம்ல டிஜிட்டல் ஏஜென்சி வச்சிருக்காங்க, அதையும் தாண்டி வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உமன் நெட்ஒர்க் கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் உமன் ஆண்டர்பிரனரா இருக்காங்க அப்படின்னு போது, பல பேருக்கு வேலை கொடுக்கணும் நினைக்கிறாங்க அப்படின்னு போது, அவங்கள ஒர்க்ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் வந்து பிசினஸ்க்கு கொண்டு வரது தான் இந்த கம்யூனிட்டி நெட்வொர்க்கினுடைய முக்கியமான நோக்கம். அதை வந்து நம்ம சேலம்ல வந்து மது அக்கா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது ரொம்ப ஸ்பெஷல் தானே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மது அக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். மது அக்கா, இப்போ ஒரு பொண்ணு வந்து வெளியில வந்து சாதனை பண்றாங்க அப்படி இல்ல, ஒரு வெளியில வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்க்கா?
6: ஃபேமிலி கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கணும். ஏன்னா காலகட்டம் இப்படி இருக்குன்னு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா பிசினஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஒரு பொண்ணு, ஒரு பழைய ப்ரொவர்ப் தான் அது, ஒரு பையன் படிச்சா அது வந்து அவனுக்கு மட்டும்தான் இது, ஆனா ஒரு பொண்ணு படிச்சா அந்த குடும்பத்துக்கே நல்லது பண்ணுவா. ஸோ அதனால ஒரு பொண்ணு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்க வைக்கிறோமோ, அவளுக்கு ஒரு பிசினஸ் உருவாக்கி கொடுக்குறோமோ, அவள் கண்டிப்பா சொசைட்டியும் பாத்துக்குவா, வீட்டையும் பாத்துக்குவா. ஏன்னா அந்த மதர்ஹுட் அவளுக்குள்ள இருக்கும். அதனால நான் இந்த ஒரு இதை சொல்றேன்.
5: அதாவது ஒரு குழந்தைய பெற்ற பிறகு வளர்க்கறது அப்படின் போது அதை வந்து பாத்துக்கிறதே வந்து இந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியா சமாளிச்சிடலாம், குழந்தைய வளர்க்கும் போதே வந்து அதெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க வந்து கேட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய குழந்தைகள்லாம் எப்படி வளர்த்துனீங்க, சோ அதுல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க, அந்த சமூகத்தை எப்படி வந்து சமாளிச்சீங்க அப்படின்னு எல்லாத்தையும் மறக்காம பெண்கள் நீங்க வந்து சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். ஓகேக்கா, அப்போ எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல பிறக்கும் போதா இருக்கட்டும் வளரும் போதா இருக்கட்டும் கனவுகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அதுவும் பெண்களுக்கு தான், பிஃபோர் மேரேஜா இருக்கட்டும் ஆஃப்டர் மேரேஜா இருக்கட்டும் ட்ரீம்ஸ் நிறைய இருக்கும். ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கிறதே பெண்களோட வாழ்க்கையில மட்டும்தான் அவங்களுடைய கனவுகள் ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கும் அப்படின்னு போது, ஸோ உங்களுக்கு ஆரம்பத்துல என்ன கனவு இருந்தது, அது ஃபுல்ஃபில் ஆச்சா?
6: இல்ல தம்பி, ஆப்வியஸ்லி இல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்புறம் எங்க அம்மா ஆசைப்படி நான் வந்து ஒரு கலெக்டரா இருக்கணும், அது ஆப்வியஸ்லி எல்லா அம்மாங்களும் ஆசைப்படுறது அது. அப்புறமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கணும்னு நினைச்சேன், அது எதுவுமே இல்ல. பட் எனக்கு என்னன்னா இப்போ சம்திங் ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கு, நான் அதெல்லாம் ஆகினா கூட இவ்வளவு ஃபுல்ஃபில்லா இருப்பேனான்னு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ஏதோ ஓகே ஏதோ ஒண்ணு நல்லது பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட இருக்கேன் நானு.
5: மதுவுக்கா வந்து அவங்களுடைய கனவு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது, ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகலை. ஆனால் சர்வீஸ் மோட்டிவில் இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இது கூட நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மதுவக்காட்ட மட்டும் இல்லை, எல்லா பெண்கள்ட்டையும் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கனவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச கனவு வந்து விட்டுட்டு வேறொரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க ஆரம்பிக்கும் எல்லா பெண்களுக்குமே. ஸோ இது குறிப்பாக நம்ம வீட்டில் கூடிய அம்மாக்கள் தான் கேட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்கும், நல்லா படிக்கணும்னு கனவு இருக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும், இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கனவு இருந்திருக்கும். ஆனால் அதை எல்லாமே பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன் நேரிலே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: கனவு வந்து பெண்களுக்கு மட்டும் ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின் போது, பெண்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின் போது, உங்களுடைய கனவுகள் நிறைவேறிடுச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிவிடுப்பாங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மது அக்கா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். மது அக்கா, இப்போது இந்த நெட்ஒர்க்கிங் நீங்கள் பில் பண்ணணும் அப்படின் போது அதுக்கு சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு நெட்ஒர்க்கிங் பில் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதை பில் பண்ணுறது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தவங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் யாருக்கா?
3: நெட்ஒர்க்கிங் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் அண்ட் தென் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணப்போ ஐடியா கொடுத்தது நிறைய பேர் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் எங்கள் ஃபேமிலி மெயினாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஓகே நீ பண்ண, ஏதோ ஒன்று பண்ண. மெயினாக எங்கள் மாமியார் எங்க அம்மா அப்பா என்னோட அக்காங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட். இப்ப லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு எங்க அக்கா வந்து என் பையனை ஒரு 3 hours வச்சே இருந்தா கையில. ஸோ அதனால ஃபேமிலி ரொம்ப ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம ஒரு பொண்ணு வந்து கண்டிப்பா வெளியுலகத்துக்கு போய் சாதிக்க முடியாது, நான் அது நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து என் ஃபேமிலி ரொம்ப ஒரு பேக் போன் சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அண்ட் தென் ஐடியா கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இப்போ கனெக்ட்ல இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் ஸ்டில் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ஆனா கண்டிப்பா ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா கனடால இருக்கா, அவ பேர் பத்மா. அவ இப்போ வரைக்கும் நான் என்ன போஸ்டர் போட்டாலும் அவ எனக்கு அமிச்சு விட்டு நல்லா பண்ற, அவ மோட்டிவேஷன் நிறைய இருக்கும் எனக்கு. அதனால அவளை மிஸ் பண்றேன் நான் கண்டிப்பா. ஏன்னா அவ இருந்தா இங்க இருந்தா இன்னும் என்கரேஜ் பண்ணிருப்பா, இன்னும் எனக்கு மோட்டிவா இருந்திருக்கும். பட் அவளால முடிஞ்சது அவ பண்றான் அங்க இருந்து, அது ஒரு இதுல நான் இது பண்றேன்.
2: எனக்கு ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா ரொம்பவே நன்றிக்கா, நிறைய விஷயங்கள் எங்க கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துருந்தீங்க. ஸோ நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு அவங்க வந்து நினைச்சிருக்காங்களா அப்படின்னு தான் கேள்வியாக கேட்டிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும், ஆனால் அவங்க வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களும் அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது அப்படின்றது ஒரு ஆபத்தான

நீங்க அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. சோ அதனால கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை விமர்சனம் சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க, ஆனா அதை தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுகளை நீங்க நிறைவேற்றுறீங்க இல்லையா, அதுலதான் கிக் இருக்குன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என் கிட்ட நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற நேரிலே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரிலே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன திவாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க, இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: என்ன
1: மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணுலடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம் குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படின்னு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும், என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக்குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான செமையான ப்ளூடூத் நெக்பேண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒரு 900-1000 ஒரு நல்ல ப்ளூடூத் நெக்பேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நெக்பேண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சூப்பரான சாய்ஸாகவும் இருக்கும். இந்த நெக்பேண்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போட் ராக்கர்ஸ் 110 போட் ராக்கர்ஸ் 110 அப்படிங்கிறது அதோட பேர். அதாவது போட் நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நெக்பேண்ட் இது. இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த நெக்பேண்டோட குவாலிட்டி பார்த்தீங்கனாலே சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க ஒயர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி ரப்பர் ஒயர் மாதிரி இல்லாமல் அந்த த்ரெட்டோட எம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து ஒயர் சீக்கிரமாக அந்து போகாது. அந்த ஒரு சூப்பரான ஒரு டிசைன் அது. இதை தாண்டி இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது டிசைன் பார்க்குறதுக்குமே, ஸ்லிம்மாக இருக்குது. கழுத்தில் போட்டால் கூட ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதனைத் தொடர்ந்து இந்த நெக்பேண்டை நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40 மணி நேரம் வரைக்கும் இது ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு 10 மணி நேரம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும்தானா இந்த நெக்பேண்டில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இது வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ENX டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா

என்வரான்மெண்ட் நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கும். வெளியில் நம்ம கால் பேசுகிறப்ப வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தங்களை குறைச்சி நம்மளோட வாய்ஸை மெருகேற்றி கொடுக்கும், கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் என்ன ஆகுனா, ஆப்போசிட்டில் இருந்து நம்மகிட்ட பேசுகிறாங்கள்ல, அந்த பக்கம் வந்து நம்மகிட்ட ஃபோனில் பேசுகிறாங்களே, அவங்களுக்கு தெளிவாக நம்மளோட குரல் கேட்கும். இதில் போட்டோட சிக்னேச்சர் சவுண்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எதுக்காகனா, நீங்கள் கேம் விளையாடுறப்ப லேட்டன்சி வந்து பார்த்துக்கிறதுக்காக இந்த பீஸ்ட் மோட் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதில் ப்ளூடூத் 5.3 அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. போட் ட்ராக்கர்ஸோட 110 அப்படிங்கிற மாடல் தான், அது 1110 அப்படிங்கிற மாடல். இதோட தற்போதைய விலையாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 899 ரூபாயாக இருக்குது. இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, தப்பிட்டா வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே, இந்த மாதிரி டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல. இப்ப மார்க்கெட்ல புதுசு புதுசா இருக்க ஸ்மார்ட் கேஜெட்டை பத்தி சொல்றோம், உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்க ஒரு சூப்பரான ஃபியூச்சர் பத்தி சொல்றோம், அது மட்டும் இல்லாம ஏஐ வெப்சைட் பத்தி எல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாவே புரியுதா, புரிஞ்சு நீங்க அதை பயன்படுத்தி பாக்குறீங்களா, அப்படி பயன்படுத்தி பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதா இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்ற கருத்துக்கள் வச்சுதான் நானும் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வருவேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இல்லதுவாக்க நீங்க எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து செட் ஆகல, நான் செஞ்சு பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் என் போனுக்கு அது செட் ஆகல, என் போனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, இல்ல உங்களுக்கே வந்து டெக் குருல டெக்னாலஜி சார்ந்து ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கல மக்களே. அந்த மாதிரி இருந்ததுன்னா 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். மறக்காம உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா அதுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துற மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்ப நீங்க சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அதை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான பேமெண்ட் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த பேமெண்ட் டிப்ஸ் எந்த ஆப்பை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் பே அப்படிங்கிற பேமெண்ட் ஆப்பை பத்தினது தான் அது. கூகுள் பேல உங்ககிட்ட சொல்றதுக்காக என்ன ஒரு சூப்பரான டிப்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிப்ஸ் சொல்றதை விட இது ஒரு ப்ரிகாஷன்னே சொல்லலாம், இது ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நிறைய பேர் வந்து ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்றது, அந்த ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்றப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் ஆன் ஆகிறது, அது எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி

இதுக்கு முன்னாடி பேடிஎம் ஆப்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து நான் கூகுள் பேல இந்த ஆட்டோ பே அப்படிங்கிற ஆப்ஷனை எங்க இருக்கு, எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாக்கரையும் கூட. இப்ப கூகுள் பேல எப்படி அந்த ஆட்டோ பே ஆஃப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க கூகுள் பே ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து முன்னாடியே நிறைய அந்த பேமெண்ட்ஸ் அவங்க என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வீஸ்லாம் காட்டுவோம். அதுக்கு மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்ட உடனே அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், உங்களோட கியூஆர் கோட் இருக்கும், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். கியூஆர் கோடுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அந்த ஆட்டோ பே தொட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு ஒரு விண்டோக்குள்ளே போகும், ஒரு டேப்குள்ளே போகும். அங்கே பார்த்தீங்கன்னா லைவ் பெண்டிங்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டேப் இருக்கும். அந்த டேப் ஒவ்வொரு டேப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது பெண்டிங் இருக்கு, என்னென்ன முடிஞ்சிருக்கு, என்னென்ன லைவ்ல இருக்கு அப்படிங்கறத காட்டும். லைவ்ல இருக்கு அப்படின்னா இப்ப அடுத்து வர பேமெண்ட்டுக்கு எப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், எப்ப நீங்க பே பண்ணணும் அப்படிங்கறது இருக்கும். பெண்டிங் அப்படின்னா நீங்க ஏதாவது உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கும், அதை அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கீங்க, அது வந்து பெண்டிங்ல காட்டும். கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி என்னென்ன விஷயம்லாம் பண்ணி முடிச்சிருக்கீங்க, அது எப்ப பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் முதல் கொண்டு காட்டும். இந்த இடத்துல போயிட்டு உங்களால ஆட்டோ பேவை நீங்க ஆஃப் பண்ணிக்க முடியும் இல்ல கேன்சல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க உங்களால பாத்துக்க முடியும். இதுதான் கூகுள் பேல எங்க ஆட்டோ பே போய் பாக்குறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்ம மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பாக்குறேன் கூட. உங்களுக்காக ஒரு சமையான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் போகும், எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரியான் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்கள்கிட்ட நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்காக ஒரு சமையான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த மொபைலில் இன்டர்நெட் வந்து அடிக்கடிக்கு காலி ஆகிட்டே இருக்குது, எப்படி ஆகுதுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது நம்ம மொபைலில் எப்பயுமே நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் இருக்க ஆப் ஏதோ ஒரு ஆப் வந்து பேக்ரவுண்டில் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனாலே நமக்கு டேட்டா அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய டேட்டா போகுது அப்படின்னா, நீங்கள் அப்பப்போ அந்த மொபைல் இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஸில் போயிட்டு எந்த ஆப் வந்து உங்களுக்கு டேட்டா அதிகமாக எடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அதை நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து கொஞ்ச நேரத்துக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இல்லை கேம்ஸ்லாம் விளாட்றீங்க அப்படிங்கிறப்ப இன்டர்நெட் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோஸ் ஏதாவது பார்க்குறீங்க, அந்த வீடியோ வந்து ஒரு 4K இல்லைனா 2K வச்சு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் சீக்கிரமாக காலியாகும். அதனால் நீங்கள் தேவையான சமயத்தில் மட்டும் இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு மற்ற சமயத்தில் இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலில் முக்கால்வாசி பேரோட மொபைலில் டேட்டா சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு ஒன்று இருக்கும். அந்த டேட்டா சேவர் மோடை ஆன் பண்ணி வைக்கிறதுனாலையும் உங்கள் இன்டர்நெட் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் இன்டர்நெட் டக்கு டக்குன்னு குறையாமல் கொஞ்சமாவது தாங்கி நிற்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு இப்போ நம்ம வந்து இன்டர்நெட் அடிக்கடிக்கு குறையிறத எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன். நீங்களும் கேட்டுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத நான் சொன்ன மாதிரி மெசேஜில் அனுப்புங்க. இன்னைக்கு நான் நிகழ்ச்சியிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாமா? இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சில ஆசைகள்லாம் வந்திருக்கும் சின்ன வயசுல. இந்தந்த பவர்லாம் எனக்கு கிடைச்சா நான் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கற்பனைகள்லாம் வந்து சின்ன வயசுல நமக்கு எக்கச்சக்கமாக வந்திருக்கும். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை அந்த பறக்கிற பவர் வந்து கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அந்த பறக்கிற பவர்லாம் கிடைச்சி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கும்ல, அது என்னென்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லிக்கோங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பறக்கிற பவர் கிடைச்சா அதை வச்சு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டுருக்கேன். அதாவது இப்போ ஒரு 2-3 நாளாவே சோஷியல் மீடியாவை திறந்தாலே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது பயங்கர பேசு பொருளாக இருக்குது. எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே வந்து தெரில. ஸோ இப்போ கூட நிறைய திருப்பங்கள்லாம் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போது நம்ம சேலமில் எல்லா மக்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கிளைமேட்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு செம்மையாக வந்துருக்கு. ஸோ இங்கே நான் இருக்கிற இடத்துல மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, காற்றும் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் மழைலாம் பெய்யுதா இல்லையா அப்படின்றத என்கிட்டயே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க, என்ன ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்த ஒரு நாள். என்ன அப்படின்னா +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்களாம் வந்து கவலைப்படாதீங்க, தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி. இப்போது ஈரோடு மாவட்டம் இருக்காங்கள, ஈரோடு மாவட்டத்தில் தான் இப்போது அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக மாணவர்கள் பாஸ் ஆன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் தான். எத்தனை சதவீதம் அப்படின்னா 98.87% மாணவர்கள் ஈரோட்டில் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. நம்ம சேலமில் எவ்வளோ மாணவர்கள், எத்தனை சதவீதம் மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ப்ளஸ் டூவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 96.61% மாணவர்கள் ப்ளஸ் டூவில் நம்ம சேலத்தில் தேர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் பாஸ் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, நம்ம அடுத்த எக்ஸாமில் பார்த்து மாஸ் பண்ணிடலாம். ஸோ தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி. ஸோ உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மறந்துடாதீங்க, இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு பறக்கிற சக்தி பறக்கிற பவர்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத இன்றைக்கான கேள்வியாக வந்துருக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போது 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு பறக்கிற பவர் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியா வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகா பாட்டிலிருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி பறக்கிற பவர் எல்லாம் கிடைச்சா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் அவங்களுக்கு அந்த பறக்கிற பவர் கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு ராக்கெட்டோட வேகமா வந்து பறப்பாங்களாம். அப்படி வேகமா பறந்து நிறைய இடத்துக்கு டிராவல் வந்து பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பவரை வச்சு இயலாத குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பரா சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்ஓட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது தான் ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த 4 வருஷமாக கோபால் தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒருத்தர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்றத நான் ஃபுல்லாக வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 2-3 நாளாக தான் நம்ம ஊரில் மழைலாம் வந்து பெய்யுது. ஆனால் இந்தியாவோட அந்த ஜெய்ப்பூர் சைட்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வெயில் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். கிரிக்கெட்டில் சதா அடிக்கிற மாதிரி அந்த ஏரியா பார்க்கலாம், வெயிலோட தாக்கம் அப்படின்றது சதத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனால அங்கே வந்துட்டு பயங்கர வெயில் அடிக்குதா. அங்கே 75 வயசான கோபால் தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கடந்த 4 வருஷமா அப்படின்னா, அவர் இருக்கிற அந்த தெருவில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஃபுல்லாக தண்ணி வந்து எடுத்து வச்சிட்டாரு. நிறையா பாத்திரங்களில் தண்ணிலாம் பிடிக்க வச்சுட்டு அந்த சைடில் போகிறாங்கல்ல, அந்த தினக்கூலிக்கு போகிறவங்க இல்லைன்னா சாதாரணமாக ரோட் சைடில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மனுஷங்கள்லாம் போயிட்டு இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு தண்ணிலாம் ரெகுலராக எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டவுட்டு தான். ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிற வகையில் அவரே அவரோட கையால் தண்ணிலாம் உண்டு ரெகுலராக கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக இருக்குது. சூப்பர் சார், அந்த மனசு தான் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு பறக்கிற பவர்லாம் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்ஓட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்களாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை அந்த பறக்கிற பவர்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியே இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும். அதாவது உங்களுக்கு அந்த பறக்கிற பவர்லாம் கிடைச்ச உடனே நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8

அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஓப்பனாக சொல்ல போனால், பசங்களுக்கு கிடைக்கிற நிறைய ஃப்ரீடம் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, பொண்ணுங்களாம் பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னாலே வந்துட்டு வீட்டில் நிறைய பெர்மிஷன்ஸ்லாம் கேட்டு வாங்கி அவங்க அலோவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கே போவாங்க. ஆனால் இங்கே ஒரு பொண்ணு அதெல்லாம் வந்து அப்படியே உடச்சி எரிஞ்சிட்டு அவங்க சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அவங்க சோஷியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நாம் அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பொண்ணுங்களாம் வந்துட்டு பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கணும். ஆனால் இங்கே இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 45 நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க தனியாக. அதுவும் பைக்கில் அவங்க ட்ராவல் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க பேர் வந்து மென்ஷன் பண்ணலை ப்ரைவசி காரணமாக. அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன தான் கை நிறைய சம்பளம் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த ஜாப் வந்து செட் ஆகலை புடிகளை போல். அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, போல்டாக ஒரு டிசிஷனை எடுக்கிறாங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கல, ஆனால் எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்குது. நான் வாழ்கிறது இந்த ஒரே ஒரு லைஃப் தான், இந்த லைஃபை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டெல்லாம் சொல்லி சம்மதெல்லாம் வாங்கி பைக்கை அவங்க தனியாக வாங்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 நாடுகளுக்கு தனியாகவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க பைக்கில். இன்ஃபேக்ட் அவங்களோட அந்த ட்ராவல் ஜேர்னியில் நிறைய தடைகள்லாம் வந்திருக்கான். ஒரு சில இடங்களில் பயமாக கூட இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் வந்து இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்துட்டு என்னோட வாழ்க்கை, இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், அதனால இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் கேட்டுவாங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: பிளாஸ்டிக் சிகிச்சை 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். இப்போது இதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோவிந்த் ப்ரோ வந்து இருக்கிறாரு. ஸோ இவரோட அனுபவங்களை நம்ம ரெகுலராக கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்குமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட

0: கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோவிந்த் ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்து கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் க்ரௌடில் போனீங்க அப்படின்னாலே சேலம் பேஜோட கிரியேட்டர் வந்துட்டார்ப்பா, சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை உங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அவங்க உங்களை பார்த்து அப்போஸ் தான் பண்ணாங்க, பெருசாக சப்போர்ட் வந்து கிடைக்கல. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி பிரதர் இருக்குது?
1: இல்லை, அவங்களுக்கு புதுசு தானே, இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இருக்க டிஜிட்டல் உலகெல்லாம் அவங்களுக்கு புதுசு தான், இப்போ தானே இதாகிட்டு வருது. அதனால் ஓகே, ஏதோ பண்ணுறாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஃபுல்லாக வந்து கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களே நீங்களே ப்ரூஃப் பண்ணிவிட்டு இதில் இந்தந்த ஸ்கோப்லாம் இருக்குது, இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக உங்களை நம்பி உங்களை அடுத்தடுத்த வழியில் போக விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேரண்ட்ஸ்க்கான ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள். கோவிந்த் ப்ரோ, இப்போது ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது பயங்கர பூமில் வந்துருக்கு. எங்கே பார்த்தாலும் ஏஐ, எதுலேயும் ஏஐ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் எப்படி பிரதர் இருக்கு?
1: இல்லை, நிறைய பேர் ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டால் ப்ளஸ் தான், மைனஸ்னால் மைனஸ் தான். ஏன்னா நான் ப்ளஸ்னா நிறைய, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து சேலத்தோட ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா கூகுளில் போட்டு தேடணும். நீங்கள் வந்து ஓகே, இது ஸ்டார்டிங்கில் பேசணும், இது மிடில் பேசணும், எண்டில் பேசணும்னு சொல்லி நம்ம அது கண்டென்ட் எழுதுறதுக்கே ஒன் ஹவர் ஆகிடும், ஏன்னா ப்ராப்பராக எழுதணும். ஆனால் நீங்கள் வந்து சாட்ஜிபிடியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே எடுத்து கொடுத்துரும். அதில் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தீங்கன்னா
0: வந்துடும்,
1: ஆ வந்துடும். அந்தளவுக்கு இருக்குது, அது வந்து கண்டென்ட் கிரியேட்டருக்கு செம டூல் தான்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம கோவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி ஏஐயோட அந்த டெக்னாலஜி அப்படின்றது செம பூமில் இருக்குது. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டென்ட் மேக்கிங்கில், எடிட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் செம ஸ்கோப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஏஐ டெக்னாலஜியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதை விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட அந்த பேஜுக்கான க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஆடியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க, ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டாவே அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ வரப்போகிற சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ், நீங்கள் இந்த ஏஐ டெக்னாலஜியை கரெக்டாக பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செம யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். இப்போது 10 மாதத்தில் வளர வேண்டிய உங்களோட சோஷியல் மீடியா பேஜ் 3 மாதத்தில் வளர்ந்துடும், அதில் எந்த வித சந்தேகமும் வந்து இல்லைங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப பேச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஏய் ஸ்ரீ, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்காம். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ரெண்டுங்கான விஷயங்கள்லாம் பேசணும். இப்போது இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம கோவிந்த் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோவிந்த் ப்ரோ, நாம நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அவங்க எந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக எல்லோரும் இந்த நெகட்டிவிட்டிஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கிரியேட்டர்ஸ் ஆகட்டும், இல்லைனா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிற ஒரு கிரியேட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே தொடர்ந்து இந்த நெகட்டிவிட்டிஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படிலாம் நடந்திருக்கா? அப்படி நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்தது அப்படின்னா எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்?
3: அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அதுக்கு நாம் ஒவ்வொரு கிரியேட்டரும் வந்து போகிற விஷயம் எப்படின்னு பார்த்து போடணும். முடிஞ்சளவுக்கு பண்ணணும். நீங்கள் நல்லதே போட்டு நெகட்டிவிட்டி வருதுனா அது ஒன்றும் பண்ண முடியாது, இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க, நல்லது தான் போடுறீங்க, அதுக்கே வந்து நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க டே பை டே அதை மறந்துடுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஒருபடியை போட்டு அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர். இப்போ நம்ம கோவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது எல்லாமே வரதாங்க வந்து செய்யும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கான அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதாக வந்து செய்யும். நீங்கள் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இப்போ நெகட்டிவிட்டிஸில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டெரக்டாக நம்மளை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. கண்டென்ட் வைஸில் என்ன நெகட்டிவிட்டிஸ் வருது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக குவாலிட்டியாக என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த நெகட்டிவிட்டிஸ்லேருந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போங்க. அதுக்கு நீங்கள் ரியாக்ட் ஆகிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கோலை வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லா இடத்துலையுமே நெகட்டிவிட்டிஸ் இருக்குதாங்க வந்து செய்யும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தே தான் வந்து ஆகணும். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோவிந்த் ப்ரோவுமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பறக்கிற பவர்லாம் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க அப்படின்றத நான் கேள்வியை கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களோட அந்த அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேலம்ல மழைலாம் அங்கங்கே பேஞ்சிட்டு இருக்கு, நீங்கள் வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
1: கதை நேரம்
2: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
3: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக அப்புசாமியின் காலட்சேப பவன் என்ற சிறுகதையோடு வந்திருக்கிறேன். பேப்பரில் ஒரு சின்ன விளம்பரம் வந்திருந்தது, எழுத்து ரொம்ப சன்னமாக தான் இருந்தது, ஆனால் படிக்க முடிஞ்சது. அப்புசாமி தாத்தாவால் பார்த்தாரு. இது என்னன்னா, போலினா அந்த ஒப்பிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பருப்பில் செய்கிறது, கடலை பருப்பில் சுத்தமான நெய்யில் செய்யப்பட்ட போலி, பொங்கல், புளியோதரை, வடை இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு கீழே காலட்சேப பவன் அப்படின்னு போட்டிருந்தது. காலட்சேப பவன் அப்படின்னு, காலட்சேபம்னா ஏதோ இது மாதிரி நடனமா ஏதோ இசையா அது மாதிரி குறிக்குது. பவன் அப்படின்னா அது ஹோட்டல் தானே, அப்போ ஏதோ ஒரு கலையார்வம் உள்ள ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்காரு போல, அதனால் ஹோட்டல் விளம்பரத்துக்காக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா இவருக்கு அந்த போலிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒப்பிட்டு கடலை உள்ளே வச்சு மேலே மைதாவில் அப்படியே பேக் பண்ணியிருப்பாங்க, அது நெய்யில் சுத்தமான நெய்யில் பண்ணி தான் ரொம்ப அவருக்கு அது பிடிச்ச ஒரு தின்பண்டம். பார்த்த உடனே அது சும்மா தானே கிடைக்குது அப்படின்ட்டு போயிட்டு வரணும்னு அவருக்கு ஒரு மனசில் எண்ணம் இருந்தது. அதுக்குள்ளே பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் கிளம்பிட்டாங்க, ஏங்க கேட்டை திறந்து விடுங்க போகலாம், வேலை இருக்கேன், எனக்கு மீட்டிங் அங்கே ஒரு பட்டிமன்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம், நான் தான் ஜட்ஜு, நான் போயாகணும், சீக்கிரம் கேட்டை திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் நைட்டு இவர் தான் கேட்டை பூட்டினார். கேட்டை ஒரு பூட்டு கீழே சங்கிலி, நாய் சங்கிலி மாதிரி அது இருக்கும், நாய் கட்டுற சங்கிலி மாதிரி, அதில் சுற்றி சுற்றி போட்டு அதுக்கு ஒரு பூட்டு, மொத்தமாக ஒரு பெரிய பூட்டு, இப்படி ஒரு மூணு பூட்டு அவர் போட்டிருந்தார் நைட்டு. அதை திறக்கலாம் அப்படின்னா அந்த சாவி கரெக்டாக சூட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் அந்த ஒரு பூட்டை திறந்துட்டார், அந்த சங்கிலி சுத்தின சுத்தில் ஒன்றுக்கு ஒன்று பின்னிட்டு கிடக்குது, அவரால் சிக்கு எடுக்க முடியல. பாட்டு என்ன பண்ணுறாங்க, அவசரப்படுத்துகிறாங்க, சீக்கிரம் எடுங்க அப்படின்னு காரில் வேற உட்காந்துக்கிட்டாங்க. இவரும் பண்ணுறாரு, ஏய் மூணு பூட்டு நான் உடனே திறக்க முடியுமா அப்படின்னாரு. சே உங்களோட வம்பா போச்சு, எங்கேயாவது கிளம்பும் போது தான் இப்படி சிக்கல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இப்பயே டைம் வந்து 8 மணி, நாங்கள் 8:30 இருக்கணும், என்ன மனுஷனோ அப்படின்னு கார் விட்டு கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி ஒரு சின்ன கேட்டு ஆள் போய் வர மாதிரி அதை திறந்து அங்கேருந்து நடந்தே கிளம்பிட்டாங்க. ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சரி தாத்தாவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம்ல, எப்பயும் திட்டுறது தானே, இன்னைக்கு புதுசாவா வாங்குறோம் அப்படின்ட்டு அவர் அப்படியே பூட்டை மெது மெதுவாக திறந்து வச்சுட்டு சங்கிலியெல்லாம் எடுத்து வரமா வச்சுட்டு வீட்டில் வந்து சேரில் உட்காந்தார். டெலிஃபோன் மணி அடிச்சுது. பாட்டி அங்கே போய் ஆஃபீஸுக்கு போய் நம்மளை கூப்பிட்டு திட்ட போகிறா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே விட்டார், வச்சிட்டோம் ஆள் எடுக்கலன்னு அப்படின்னு.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வல்லூர் சுப்பிரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னேன் தானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 rupees வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நாம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கறப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அவர் அடிச்சுக்கிட்டே இருந்தது. சரி, எடுக்காததுக்கு வேற திட்டுவா, எங்க போனீங்க, வீட்டை விட்டு வெளியில சுத்துறீங்களா, அப்படி அப்படின்னு போனை எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்தாரு. எடுத்த உடனே தாத்தா அப்படின்னு ஒரு குரல். யாரு? நான் ரசம் பேசுறேன் தாத்தா அப்படின்னு. ஏ ரசம் உண்டு, என்னடா திடீர்னு போன்ல அப்படின்னாரு. பேப்பர் பார்த்தீங்களா? ஆ, பேப்பர் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை விடுங்க, ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று இருக்கு, அதை நீங்க பார்க்கலையா? என்ன என்ன ஸ்பெஷல் நியூஸு? அதுதான் அந்த ஏதோ பவன் அப்படின்னு போட்டு. ஓ, அதுவா? அந்த போலியெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறான், பொங்கல் வடை அதானே அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம், அதுதான் சொன்னேன். நான் காலையிலே பார்த்துட்டேன்டா. நீங்க எப்படி பார்க்காம இருக்க முடியுமா? சூப்பர் தாத்தா வச்ச அப்படின்னா. ஏய், அதான் எடுத்த உடனே கொட்டை எழுத்துல இருக்க. என்ன, எங்க எடுத்த உடனே இருக்கு? இதை கடைசி பக்கத்துல ஒரு ஓரமா போட்டுக்கிறான். டேய், பேப்பர் படிக்கிறவங்களுக்கு எது தேவையோ அது கண்ணில் பட்டுரும், தெரியுதா? இப்ப முன்னாடி கொட்டை கொட்டை எழுத்துல கூட அரசியல் செய்தி போட்டுக்கிறான்ல, அது நான் பார்க்கல இல்லையே. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்டா. நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு தேவையானது நம்மளை கவர்ந்துடும், அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும். அதனால அதில் ஒன்றும் அதிசயம் இல்லையே அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம், எனக்கும் அப்படி தான். சும்மா பரட்டிட்டு இருந்தேன், அதுதான் என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா பார்த்துங்களேன். பார்த்த உடனே அது மேலே கண்ணு போயிடுச்சு அப்படின்னாரு. ஆ சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. போகிறோம், நாம் சாப்பிட்றோம், ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னான். சரி சரி, நீ வந்துடு. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், பாட்டி காரை விட்டு போயிட்டா கோவச்சிக்கிட்டு. நம்ம காரில் போவோம் அப்படின்னாரு. ரசத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, சரி சரி, நம்ம ஆள் இருப்பானே, அவனையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னாரு. சரி, நான் கூப்பிட்டுக்கிறேன் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு எதிர் வீட்டில் அவனுடைய நண்பன், இவங்க செட் எல்லாம், அவனையும் கூட்டிகிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து வீட்டில் நின்னான் ரசகுண்டு. அப்புறம் மூணு பேரும் உட்காந்து பேசினாங்க. காரில் போயிடுவோம், உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஏன், நான் நல்லா ஓட்டுவனே, உனக்கு தெரியாதா தாத்தா அப்படின்னா. சரி சரி, ரைட் ரைட்டு, எங்கேயும் இடிச்சிடாத, நம்ம திட்டு வாங்க முடியாது அப்படின்னாரு. உடனே கூட வந்த ஆள் சொன்னான், ஏ தாத்தா பெட்ரோல் இருக்குதா அப்படின்னா. நேற்றுக்கு தாண்டா புல் பண்ணா அப்படின்னாரு தாத்தா. அது சரி, நம்ம இங்கேருந்து போகிற தூரத்தை கணக்கு பார்க்கும்போது பெட்ரோல் செலவு அதிகமாக இருக்கும் போல இருக்க, நம்ம சாப்பிட்ற பொருளை விட அப்படின்னா. டேய், இதெல்லாம் பாட்டி செலவிடா, நம்மளுக்கு இது ஃப்ரீ தான் அப்படின்னாரு தாத்தா. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் ஆகலை. டேய், தெரியும்னே அப்படின்னாரு தாத்தா. இருங்க தாத்தா, கார் நம்மளுக்கு புதுசு இல்லை, ஒருத்தர் ஓட்டுற கார் அவங்களே ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும், இன்னொருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதோட டேக் வந்து கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னா. அப்புறம் பேனட் திறந்தான், அங்கே தொட்டான் இங்கே தொட்டான், மறுபடியும் வந்து உட்காந்தான், ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னா. ஆ சரிடா, பார்த்துப்போ, ரொம்ப கவனம், எப்படி வண்டியை கொண்டு வரமோ அப்படியே கொண்டு வந்து நிறுத்தணும், கரெக்டா அப்படின்னாரு.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த பேரு காலட்சேப பவன் அப்படின்னு ஒரு கட்டடத்துல மேல பேர் எழுதிருந்துச்சு. ஆனா ஒரு ஹோட்டல்னா அந்த வாசம் வர்றோம்ல, அதுவும் நெய்யில செஞ்சாங்கன்னா ரொம்ப 10 கடைக்கு முன்ன வரும்போதே அந்த வாசம் தெரியும் இல்லையா? ஒன்றும் காணோம். போய் அதுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க, ஒரு வாசமும் வரல. சரி உள்ள போய் பார்த்துருவோம், என்ன ஒரு 10 நிமிஷத்து வேலை போனோமா, கொடுக்க போறாங்க, சாப்பிட போறோம், அவ்வளவுதானே அப்படின்ட்டு உள்ள போனாங்க. போனா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அது அடுக்கி வச்சிருந்தது, அந்த போலி அது இதெல்லாம் இருந்தது. ஆனா ஒரு வாசமும் வரல. சரி கண்ணாடிக்குள்ள இருக்கிறதுனால அப்படி இருக்கும், வெளியே எடுத்தா தானே அது வரும் அப்படின்னு போனா ஒருத்தர் ஒரு மேடையில உள்ள, அது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு, ஹோட்டல் மாதிரி இல்லை, ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரு 6-7 பேர் உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் உட்காந்து தலையை அப்படி இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி இவரும் போய் உட்காந்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது ஏதோ அந்த சங்கீத கச்சேரி வச்சிருக்காங்க போல, அதுக்கு வரவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க போலன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது இப்போ கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம்னா அங்கே அன்னதானம்லாம் கொடுப்பாங்க இல்லையா? கோயிலுக்கு வரவங்களை தானே கொடுப்பாங்க, ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு கொடுக்க போறதில்ல, கோயில் இருக்கிறவங்களை தான், சாமி கும்பிட்றவங்களை தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுவும் போல நம்ம நினைச்சுக்கிட்டு, சரி கச்சேரியை கேட்போம், கேட்டு எல்லாத்துக்கும் முடிவில் கொடுப்பாங்க அப்படின்னு உட்காந்துக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. அவர் பாடுறது ஒன்றும் இவருக்கு ஒன்றும் புரியல, ஏதோ ஏதோ பாடுறாரு. அப்புறம் கதை சொல்றாரு, நடுவில் இந்திரனை பற்றி சொல்றாரு, இந்திரனுடைய மனைவியை பற்றி, இந்திராணியை பற்றி பேசுறாரு, அப்படி இப்படி கதையாக பேசிட்டு போறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, தூக்கமா வருது, அப்படியே தலையை சொக்கிட்டு அப்படி கொட்டாய் விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் பக்கத்துல ரசகுண்டு இருக்கான், என்னடா வந்து மாட்டிக்கிட்டோம், காரு டைமு கொண்டு போகலன்னா பாட்டி திட்டுவாளடா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னாரு. தாத்தா வந்தது வந்துட்டோம், இவர் எவ்வளவு நேரம் கத்த முடியும், இவரால கொஞ்ச நேரம் பாடுவாரு, அப்புறம் முடிச்சுதானே ஆகணும், முடிச்சு நம்மளுக்கு அந்த சாப்பிட்றது கொடுத்தானே ஆகணும், பொறுங்க வந்த வேலையை கவனிங்க, இது இப்ப முக்கியமா, இவர் பாடுறதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டுக்கணுமா அப்படின்னாரு. சொன்னா ரசம், சரிடா எனக்கு என்னன்னா பாட்டி ஞாபகமாவே இருக்கு, அவ வீட்டுக்கு முன்னாடி போயிட்டாருன்னா நம்மள துவைச்சு எடுத்துருவா, அதுக்குதான் பாக்குறேன் அப்படின்னாரு. விடுங்க விடுங்க, எல்லாம் மொத்தம் ஒரு 10-20 நிமிஷத்துல முடியற விஷயம், அதுக்குள்ள பாட்டி அங்க போயிடுறாங்களா, காலையில தானே கிளம்பி போனாங்க, அவங்க என்னைக்கு நேரமா வந்தாங்க, லேட்டா தான் வருவாங்க, விடுங்க அப்படின்ட்டு சமாதானம் சொன்னான். பாட்டி போனவங்க அங்க பட்டிமன்றம் நடக்குது இல்லையா, அங்க என்ன பட்டிமன்றம்னா, தலைப்பு கணவனுக்கு அடங்கி நடக்க வேண்டியவள் மனைவியா, மனைவிக்கு அடங்கி நடக்க வேண்டியவன் கணவனா அப்படின்னு ரெண்டு அணி பேசுறாங்க. நடுவர் தான் பாட்டி, இந்த பக்கம் கமலா அப்படின்னு ஒருத்தங்க பேசுறாங்க. இன்னொரு அணி, அதாவது கணவனுக்கு அடங்கி நடக்கணும் பெண்கள் அப்படிங்கிற இதுல அவங்க இன்னொருத்தர் பேசுறாங்க. இன்னொரு அணியில அந்த பொன்னம்மா டேவிட் அப்படின்னு, அந்த அம்மா இந்த சீதா பாட்டிக்கு ரொம்ப எதிரி, அவங்களுக்கு ஆகாது, எப்படா அவங்கள காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆளு

0: காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற.
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: சரி, ரெண்டு பேரும் அணி தலைவி கமலாம்மா பேசினாங்க. அதாவது கணவன் தான் மனைவிக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தாங்க. எந்தெந்த விதத்தில் கணவர்கள் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க மனைவிகளை, மனைவிகளால் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல, அதனால் மனைவிகளும் அதிகாரம் பண்ணணும், கணவனும் சில இடத்துல அடங்கி போகணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன் வச்சு நிறைய பேசுனாங்க. அதுக்கும் ஆதரவு இருந்தது நிறையா. கணவன்னா என்ன பெரிய ஆளா, அவர் மட்டும் என்ன கும்பா முளைச்சிருக்கு, மனைவியும் இப்போ ஒரு மனிதர் தானே, அவங்களுக்கு மட்டும் உணர்வுகள் இருக்காதா, அவங்க தான் எல்லா வேலையும் செய்யணுமா, ஏன் ஒரு காப்பி போட்டு கொடுத்தா என்ன கணவர், ஒரு துணி துவைச்சு போட்டால் என்ன, ஏன் ஒரு நாளைக்கு சாப்பாடு செஞ்சால் என்ன அப்படின்ட்டு பலவிதமான கேள்விகள் அவங்களே கேட்டு அவங்களே பதில் சொல்ல சொல்ல கூட்டம் அதுக்கு ரொம்ப ஆதரவு. அடுத்தது இந்த பொன்னம்மாள் டேவிட் அவங்க வந்தாங்க. அந்த உடனே அவங்களும் பேச ஆரம்பித்தாங்க. கமலா அம்மா பேசினாங்க இல்லையா, கணவர் கொஞ்சம் அடங்கி போகணும் அப்படிங்கிறத, அதை ரெண்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, மனைவிகள் ஏதோ ரொம்ப பாவப்பட்டவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க, பெண்கள் ஏதோ ரொம்ப அடங்கி ஒடுங்கி கிடக்கிறாங்க சமுதாயத்தில்ங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க பேசிட்டாங்க. அவங்களுக்கு உலகம் தெரியல, உலகத்தில் வேற மாதிரி நடவடிக்கையெல்லாம் இருக்குது, எல்லா பெண்களும் பயந்துக்கிற ஆளுங்க கிடையாது, சில பெண்கள் ராட்சசி மாதிரி இருக்காங்க, கணவருக்கு அப்படியே கொடுமை செய்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டாங்க. நம்ம நடுவரை எடுத்துக்கோங்க, சீதா லட்சுமியை, அவங்க அவங்க கணவருக்கு என்னென்ன கொடுமை பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. உடனே சீதா பாட்டு இடைமறிச்சு, இங்கே பாருங்க, என்ன தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது, பொதுவாக பேசணும், உலகத்தில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு, என்னுடைய குடும்ப விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது, குறிப்பாக பேசுறது சபை நாகரிகம் இல்லை அப்படின்னாங்க. என்ன சபை நாகரிகம், நீங்கள் ரொம்ப நாகரிகமானவரோ, வீட்டில் எப்படி நடந்துக்கிறீங்க தெரியாதா, பெரியவர் எவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்கன்னு தெரியாதா, அவருக்கு நீங்கள் 10-100 கொடுத்து வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு அவங்க சங்கதி எல்லாம் எடுத்து விடுறாங்க. அந்த பொன்னம்மாள் டேவிட்டுக்கும் கொஞ்சம் ஆதரவு இருக்குது, அவங்க இப்போ ரொம்ப கைத்தட்டுறாங்க, இவங்களை திட்ட திட்ட கைத்தட்டல் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. இப்போ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னடா இது, பொது வெளியில் நம்மளை இப்படி இழுத்து விட்டாங்களே, சரியில்லாத பொம்பளைங்கிற மாதிரி அப்படின்னு ரொம்ப வருத்தம். சரி, அவங்களும் தடுத்து தடுத்து பார்த்தாங்க, அவங்க நிற்கிறதா இல்லை, இன்னைக்கு உன்னுடைய பண்டவாளம் எல்லாம் நான் தண்டவாளத்தில் ஏற்றலைன்னா நான் இன்றைக்கி நான் இந்த உறுப்பினராகவே இருக்க போகிறதில்ல அப்படின்னு மறுபடியும் பேசினாங்க. இப்போ சீதா பாட்டி ஒரு டீசெண்டான ஆள், இப்போ வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வாதம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, அதை எப்படி முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு அவங்க பார்த்து, அவங்க பொதுவாக இவங்க பேசுனதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது, சிலது பொருந்தாததும் இருக்குது, மேடை நாகரிகம்ங்கிறது வேற மாதிரி, அது வந்து யாருக்கும் மனசு நோகாமல் பேசணும், கருத்துக்கள் பொதுவாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நிறுத்துங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லாமல் கீழே இறங்க போகிறதில்ல அப்படின்னு மறுபடியும் அவங்கள காலி பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி, முடிகிற நேரம் வந்துருச்சு, உடனே சரி மதிய உணவு ரெடி ஆகிடுச்சு, நாம் சாப்பிட வேண்டிய நேரம், இதை தொடர்ந்து நம்ம நடத்த முடியாமல் போயிடுச்சு, அதனால் நான் தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம், இருதரப்பு விவாதங்களுமே மிக சரியாக இருந்தது, ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சி பேசலை, அதனால் நான் போட்ட மார்க்கில் ரெண்டு பேருக்கும் சமமான மதிப்பெண்ணை நான் வழங்குறேன், இதில் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லைன்னு முடிச்சுட்டாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சரி, அந்த பொன்னம்மாளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு இந்த அம்மாவை காலி பண்ணிட்டோங்கிற ஒரு சந்தோஷம். அது முடிஞ்சு போச்சு, எல்லாம் சாப்பிட போனாங்க.

இருக்கு, முறுக்கு மாதிரி, பொங்கல் மாதிரி எல்லாம் பொம்மைங்க. அடப்பாவிகளா, இப்படி இல்லாமல் ஏமாத்துவீங்க அப்படின்னாரு. அரசியல்வாதிங்க என்னென்னமோ சொல்லி ஏமாத்தலையா, நான் ஏமாத்தக்கூடாதா? சரி, ஒரு மூணு கச்சேரிக்கு தொடர்ந்து வாங்க, நாலாவது கச்சேரி எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி போடுறேன் அப்படின்னாரு. சரி சரி, போதும் ஆளை விட்டா, பித்தலாட்டுக்காரனா இருக்கான், நாம இங்கே தலையே காட்டக்கூடாதுன்னு. சரி எடுறா கார, போலாம் ரசம், பாட்டி வந்துடுவா அப்படின்னு காரை எடுத்துக்கிட்டு அப்படி வந்தாங்க. ரோடுக்கு, மண்டபத்துலேருந்து ரோடு பக்கம் வந்தாங்க. பாட்டி நின்றுட்டு இருக்கிறா. தாத்தா பார்த்துட்டாரு, அடே ரசம் முடிஞ்சிட்டம்டா, கூண்டோட முடிஞ்சிட்டம்டா அப்படின்னாரு. என்ன தாத்தா, பாட்டி நிற்கிறாடா பாரு, நம்மளை பார்த்துட்டா, கார் அடையாளம் கண்டுட்டா, சிரிக்கிறா அப்படின்னாரு. தாத்தா தலையா போயிட போகுது, பப்ளிக்ல திட்ட மாட்டாங்க, விடுங்க, வீட்டுக்கு போய் தானே திட்டு வாங்க போறீங்க, நாங்கள் வழியிலே இறங்கிக்குவோம் அப்படின்னா. ரசம், ஆமாடா தப்பிச்சுக்குங்கடா அப்படின்னாரு. அவரும் போய் நிறுத்துறா அப்படின்னாரு. நிறுத்தின உடனே பாட்டி சிரிச்சுக்கிட்டே உள்ளே ஏறினாங்க. எல்லாரும் பார்த்து அங்கே சொல்லிட்டு போனாங்க, வரேங்க, எங்கள் வீட்டுக்காரரு லேட் ஆயிடுச்சுன்னு கார் எடுத்துகிட்டு வந்துட்டாரு அப்படின்னாங்க. இது ஒவ்வொன்றும் கணவர் மேலே அன்பாக இருக்கிற மாதிரியும் அவர் மனைவி மேலே அன்பாக இருக்கிற மாதிரியும் சூழ்நிலைகள் அப்படி காட்சிப்படுத்துது. சந்தோஷமாக ஏறிக்கிட்டாங்க, ஒன்றும் திட்டல, அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு, பசிக்கும்னு கார் எடுத்து வந்தீங்களா அப்படின்னு சீதா பாட்டி கேட்டாங்க. ஆமாமா அப்படின்னு அவர் சொன்னார். சரி சரி, கோயிலுக்கு போங்க, உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாங்க. அர்ச்சனையா பண்ணலாமே, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு, என்ன அர்ச்சனை பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. காலட்சேப பவன் என்ற இந்த சிறுகதையின் மூலம் அப்புசாமி சொல்ல வரும் செய்தி நமக்கு என்ன என்று பார்த்தால், பொதுவாக கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு சீராக இல்லை, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு மரியாதை கொடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு தெரியாமலாம் இருக்காது. குடும்ப விஷயங்கள் என்பது குடும்பத்தோடு நின்றாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வெளியில் தெரியும், மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையும் வெளியில் தெரியும், அது பேசு பொருளாக மாறும். அதனால் இந்த உறவுகளை சரி செஞ்சு போகணும். ஓட்டி போட்டுக்கிட்டே காலத்தை ஓட்டி அப்புறம் காலம் போயிடும், ஓட்டி தான் மிஞ்சம். இதுதான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 104.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா குறும்பு கிளி மற்றும் காற்று. இதுதான் இந்த கதையோட பேரு. சரி, இப்ப கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு பெரிய காட்டுல குறும்பு கிளி ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கிளியோட தினசரி வேலை என்னன்னா ஜாலியா மரத்துல ஊஞ்சல் ஆடிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறதான் அதோட வேலையா இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா கிளி வந்து அதே மாதிரி மரத்துல சாப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மரத்துல இருக்க இலைகள்லாம் ஒண்ணுனா கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. அப்போ இந்த கிளி என்ன பண்ணுச்சுன்னா இந்த கீழே விழுந்த இலைகள் கிட்ட போய் கேட்டுச்சு, நீங்கெல்லாம் ஏன் கீழே விழுந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு. இலைகளும் சொன்னுச்சு, காத்து பலமா அடிக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் கீழே விழுந்துடுறோம் அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு உடனே கிளி லைட்டா கோபத்தோட காத்து கிட்ட போய், ஏன் நீங்கெல்லாம் இப்படி பலமா அடிக்கிறீங்க, எவ்வளோ இலைகள் உங்களால கீழே விழுவுது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு காத்து சொன்னுச்சு, நான் எந்த கிளையையும் தள்ளணும் அப்படின்றதுக்காக பலமா வீசல, என்னோட தன்மையே அப்படிதான். அது மட்டும் இல்லாம இலைகள் உதிர்றது மரத்தோட கையில தான் இருக்கு அப்படின்றத சொன்னுச்சு. அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒரே ஒரு விஷயத்தையும் சொன்னுச்சு, சில விஷயங்கள் நம்மளை விட்டு போச்சுன்னா அது நம்மள இன்னும் தான் பலம் படுத்தும் அப்படின்ற விஷயத்த சொன்னுச்சு. அது கிளிக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறமேட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் தோணுச்சு, ஓகே இப்ப இருக்கக்கூடிய இந்த பழைய இலைகள் காஞ்ச இலைகள்லாம் கீழே விழுந்தாதான் புது இலை முளைக்கும், அதனால தான் காத்து அந்த மாதிரி சொல்லிருச்சு போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பயும் போல ஜாலியா மரத்துல ஏறி விளையாட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா சில சிரமங்கள்லாம் நம்மளை பலமாக்கும், அதனால அதை நம்ம எப்பயுமே கஷ்டமா எடுத்துக்க கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
1: என் பேர் ரியா.
0: ரியா, நேம் சூப்பரா இருக்கே. சரி, நீங்க சேலமா?
1: ஆமா கண, சேலம் தான்.
0: ஓகே, சேலம்ல எங்க?
1: திருமால் நகர் ஃபேர்லைன்ஸ் கிட்ட.
0: ம், சரி ஓகே ஓகே. சரி, ஸ்கூலுக்கு நீங்க எப்படி வருவீங்க டெய்லியும், காலையில அண்ட் ஈவினிங்?
1: காலையில அம்மா அம்மாவோ இல்லை அப்பாவோ கொண்டு வந்து விட்டுருவாங்க, ஈவினிங் ஆட்டோவில் போயிடுவேன்.
0: ஓஹோ, மார்னிங் வந்து டேடி மம்மி கூட, ஈவினிங் வந்து ஆட்டோவில். சரி, இந்த ரெண்டு டைம், அதாவது காலையில் போகிறது ஈவினிங் வர்றது, இது ரெண்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், மம்மி கூட போகிறதா இல்லை ஆட்டோவில் போகிறதா?
1: ஆட்டோவில் போகிறது பிடிக்கும்.
0: ஆட்டோவில் போகிறது ஏன்?
1: ஆட்டோவில் ஒரு அக்கா வருவாங்க, த்ரோபால்லேருந்து ஒரு அக்கா வருவாங்க, அவங்க கூட நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டே வருவோம்.
0: பேசிகிட்டே வருவீங்க, கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும்ல. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரியா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்ப சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ரியா தான் ரொம்ப சூப்பராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரியா கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும், அந்த நலனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அண்ட் என்னென்ன ஹெல்த்தியான உணவுகள் குழந்தைங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் காலையில் அவசர அவசரமாக எழுந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் என்னென்ன மேம்?
3: ஸோ மார்னிங் சாப்பிட்டா மட்டும் ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் வரும், நெக்ஸ்ட் ஒபிசிட்டி, குளுக்கோஸ் அதிகமாகுது, திருப்பி வந்து என்ன எங்கே போய் சேவ் பண்ணும், திருப்பி ஃபேட்டாக தான் சேவ் பண்ணணும், அது அப்படியே மெட்டபாலிசம் சரி சைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒபிசிட்டி, அதாவது நல்லா ஒயிட் போட்டுருவாங்க, அது ஒன்று ஆகும். அதுக்கப்புறம் மசில்லாம் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், மசில்லாம் கம்மி, ஃபேட் டெபாசிட் அதிகமாகிடும், அதனால தான் மெயினாக இந்த பிரச்சனை வருது. நெக்ஸ்ட் அகெயின் அது கூடவே வந்து கார்டியோவாஸ்குலர், ஹார்ட் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். அது அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே தொடர்ந்து வர்றது தான்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலை உணவை தவிர்க்கிறது மூலிமா இந்த ஹார்ட் டிசீஸ்லேருந்து ஒபிசிட்டி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நம்மளோட உடலில் ஏற்படும். அதனால் முடிஞ்சளவுக்கு காலையில் உணவு மட்டும் தவிர்க்கவே தவிர்க்காதீங்க. அட்லீஸ்ட் இந்த பயிர் வகைகள் அப்படி இல்லையா, தோசை இட்லி ஏதோ ஒன்று காலையில் உணவை நம்ம தவிர்க்கவே கூடாது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கிறதும் நல்லது, அண்டு முக்கியமாக உணவை எடுத்துக்கிறது நல்லது காலையில் நேரத்தில். ஸோ காலையில் உணவை தவிர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்து இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன். என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெயில் காலம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வெயில் காலத்துல இருந்து நம்மளை நம்ம சேஃபா வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட ஸ்கின்னை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு சில ஸ்கின் கேரை நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். அதுல சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு எப்பயுமே தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை முகத்தை நல்லா பச்சை தண்ணியில கழுவிட்டு வெறும் தேங்காய் எண்ணெயை முகத்துல தேய்ச்சிக்கிட்டு படுத்தோம்னா காலையில் ஏஞ்ச உடனே இந்த ரஃப்பாக இருக்கும் இல்லையா ஸ்கின்னு, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மாறிடும். அண்டு பிம்பிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான், ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107.8.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரியா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி கூட இப்போ ரியா கூட பேசிடலாமா? ரியா, நீங்களும் அந்த வாலிபால்ல இருந்து ஒரு அக்கா வருவாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களும் ஆட்டோல ஈவினிங் வரும்போது என்ன சீக்ரெட் பேசிட்டு வருவீங்க?
4: சீக்ரெட் பேச மாட்டோம், ஆனா அவங்க த்ரோபால் என்ன பண்ணாங்க, நான் வாலிபால்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம்.
3: ஓஹோ, அப்ப நீங்க ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் அதிகமா பேசிட்டு வரீங்களா? ரெண்டையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியும் மிஸ் திட்டுவாங்களா? எதுக்கு
4: ஸ்போர்ட்ஸுக்கு போகிறீங்க, படிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க.
3: நீங்கள் இருந்தாலும் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. சரி, இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து மிஸ் திட்டாத மாதிரி ரெண்டையுமே சம பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணி முக்கியமாக மேமோட சப்ஜெக்டில் நிறைய மார்க் எடுத்துருங்க. ஓகேவா?
4: ட்ரை பண்ணுறோங்க.
3: குட். சரி, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலில்?
4: இங்கிலீஷ்.
3: உங்களுக்கும் இங்கிலீஷ் தானா? சரி, இங்கிலீஷ்க்கு எந்த மேம் வராங்க உங்களுக்கு?
4: லீலா மிஸ்.
3: லீலா மேம். சரி, லீலா மேம் ரொம்ப பிடிக்குமா?
4: பிடிக்கும்க்கா, ரொம்ப பிடிக்கும்.
3: ரொம்ப பிடிக்கும், ஏன்?
4: ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க, நான் அவங்க லெசன் இருக்கும்போது அது நல்லாயிருக்கும் இமேஜின் பண்ணி பார்க்க.
3: ஓஹோ, சரி சரி சரி, இதை கேட்குறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் லீலா மேம் சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்களா, நான் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறேன்.
4: ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா, ஒரு நோஸ் ஜுவல்லு கீழே இருக்கும், ஒரு பேர்டு வந்து அது தூக்கிட்டு போய் நெஸ்ட்ல வச்சிடும், பேர்டோட ஒய்ஃப் அது வேணா கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லும். பேர்டு அதே மாதிரி கீழே போட்டதுக்கப்புறம் கீழே இருக்க ராமையா அவங்க ஒய்ஃப் வந்து எடுத்துட்டு நானே வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ராமையா அது வேண்டாம் நம்மளோட இல்லைன்னு சொல்ல சொல்ல அது கேட்காமல் வச்சுப்பாங்க. கடைசியில் அது பார்த்தா மீனாட்சி அம்மலா அவங்களோட பொண்ணோட அது நியூஸ் ஜுவல் அது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸை கூப்பிட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பயத்தோடய அப்படியே வாழ்வாங்க. ராமாயாவும் ராமாயா ஒய்ஃபும் பயத்தோடய வாழ்வாங்க. அதுதான் கதை.
3: வாவ், செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அந்த இமேஜின்குள்ளே போயிட்டு திருப்பி இங்கே வரத்துக்கு நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலே. சரி, இந்த ஸ்டோரியோட மாரலையும் சொல்லிடுங்க. ஸ்டோரி செம்மையாக சொன்னீங்கல்ல, மாரலும் சொல்லிடுங்க.
4: கிரீடியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில்.
3: சூப்பர், பர்ஃபெக்டாக ரெண்டுமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ ரியா.
4: தேங்க்யூ அக்கா.
3: ஓகே, அண்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரேயர் நீ கூட.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான்

0: நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
1: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சூப்பரான குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில்லி சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் சொல்ல போறேன். நீங்க நினைக்கலாம், இந்த வெயில் காலத்துல சிக்கன் எடுத்துக்கிட்டா உடம்பு வந்து ஹீட் ஆகுமே அது ஓகேவா அப்படின்னு, ஆனா எப்பயுமே எடுத்துக்கிறது பெஸ்ட் கிடையாது. எப்பயாச்சும் ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் சிக்கன்ல புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்குமே சிக்கன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அதை லிமிட்டோட எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் போன்லெஸ் சிக்கன் வந்து 250 கிராம் எடுத்துக்கணும். அடுத்ததா கார்ன்ஃபிளார் 2 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன், அடுத்ததா வீட்டில் சில்லி பவுடர் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எப்பயும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த சில்லி சிக்கன் மசாலா இல்லை 65 மசாலா அப்படின்னு, அது கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருணும். இப்போ அது ஊறினதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எண்ணெயில் தானே போட போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக எண்ணெயில் போட மாட்டோம். இப்போ இது ஹெல்த்தியாக எப்படி மாத்திரம் அப்படின்னா, ஒரு பேன் வச்சு அதில் லைட்டாக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி இதை வந்து நம்ம அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளார நல்லா வேகும். என்னதான் வெளியில் அந்த மொறுமொறுப்பாக இருந்தாலும் வெந்திருந்தாலும் உள்ளார வெந்திருக்காது. ஸோ அது நல்லா வேகிறதுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வெந்து டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் அப்படின்னா, ஆனியனும் பெப்பரும் தானே. எடுத்து அப்படியே மேலே பெப்பரை தூவி லைட்டாக ஆனியனை பரபரன்னு தூவி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், அவ்வளோ ஹெல்த்தியான அண்டு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சில்லி சிக்கன் ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த பஜ்ஜி போண்டாக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: நீதானே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல்.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரியா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேயும் அவங்க சொன்ன அந்த கதை எனக்கு வந்து நானே அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கை குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு வரணும். இந்த லீவ் டைமில் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நமக்குமே டைம் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வரலாம். இந்த பிக்சர் ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க, ஸோ அது மூலியமாகவும் குழந்தைங்களோட அந்த கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்புறம் குயிக் விட் ஸ்கில்ஸ் இதெல்லாமே டெவலப் ஆகும். இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இப்போது இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்க எஜுகேஷன் வைஸாக டெவலப் ஆகிறதுக்கு மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இந்த டீம் ஒர்க் அப்படின்றது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒன்று தான். ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்குது மேம்?
2: அடுத்தது தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு பண்ண மற்றவங்ககிட்டருந்து கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு இப்போ ஏதாவது ஒரு இதை வந்து ரோல் ப்ளே செய்ய சொல்லலாம், ட்ராமா மாதிரி நடிக்க சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் மேக்ஸிமம் காம்படிஷன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணனாவே ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, டான்ஸு, ட்ராமா, டிபேட்டு, அது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் கொடுத்து நம்ம பிள்ளைகளை டீம் ஒர்க்கில் ஒரு விவாதங்கள், விவாதம் தான் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். விவாதம் போது இவன் இந்த பாயிண்ட் கரெக்ட், அந்த பாயிண்ட் கரெக்ட், இந்த பாயிண்ட் கரெக்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இதெல்லாம் கரெக்டு, இதுக்கு எதனால் இது கரெக்டு அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ். அப்போ என்னன்னா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் வரும், அப்போ விட்டு கொடுத்தல்ன்றது. இதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம இன்டைரக்டாக நம்ம ஏற்படுத்தலாம் இந்த டீம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீம் ஒர்க்கை நம்ம குழந்தைங்கக்கிட்ட கொடுக்கும்போது ஒரு விஷயத்த ஒன்றா சேர்ந்து செஞ்சு இதை வந்து அவுட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது புதுசு புதுசாக நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய க்ரியேட்டிவிட்டியை போட்டு ஒரு விஷயத்த அவங்க வந்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி

மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும் அவங்களோட தனிப்பட்ட ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணி விடலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நானுமே இங்கேருந்து டாட்டா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அண்டு மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தருண் காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியை கேட்டுருங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே.

மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம காங்கிரி காங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு பல மலை சிகரங்களை பத்தி பேசணுங்க. அதே மாதிரி ஒரு மலை சிகரம் தான் ரொம்ப அதிகம் பேசப்படாத மலை சிகரம், ஆனா ஒரு பெரும் சாதனையோட சாட்சியா நிற்கக்கூடிய மலை சிகரம், அது தாங்க அர்கான் காங்கிரி. இந்த அர்கான் காங்கிரியை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அர்கான் காங்கிரி லடாக் பகுதியில இருக்குங்க. காரகோரம் மலைத்தொடரோட ஒரு சிகரம். என்ன தருண், காரகோரம் அவ்வளோ பெரிய மலைத்தொடரா அப்படின்னா? ஆமாங்க, இது ரொம்ப பெரிய மலைத்தொடர் தான். இந்த அர்கான் காங்கிரியோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமாரா 6,789 மீட்டருங்க. சசர் முஸ்தாக் அப்படின்ற துணை மலைத்தொடரில் மிக முக்கியமான ஒரு சிகரம். இந்த மலை யாருமே போக முடியாத மிகவும் ரிமோட் பகுதியில் இருக்குங்க. பனிப்பாறைகள், கடுமையான குளிர், அணுக முடியாத பாதைகள், இது எல்லாமே சேர்ந்து ஒரு சேலஞ்சிங்கான இடமா மாத்துது. இந்த மலை ஏறுறது ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேல்ல, எல்லாருமே போகக்கூடிய இடமா இருக்காது அப்படின்னு. இது ஒரு உலகளாவிய சவால்னு சொல்லலாங்க. இந்த சிகரத்தை ஏற முயற்சி செஞ்சாங்க, ஆனா கடுமையான பனிச்சரிவு அபாயம் காரணமா அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. இதுக்கு அடுத்ததா நடந்தது என்ன தெரியுமா? ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷன் தான். 2003 வருஷம் முழுக்க பெண்கள் கொண்ட குழு இந்த சிகரத்தை வெற்றிகரமா ஏறினாங்க. இந்த குழுவை வழிநடத்தினவர் ரீட்டா கொம்பு. அவங்களோட 4 பெண்கள் மற்றும் செர்பான்கள் சேர்ந்து ஜூலை 20 2003 வருஷம் ஒரு சாதனையை படைச்சாங்க. இந்த அர்கான் காங்கிரியோட உச்சிய அடைஞ்சாங்க. இந்த சாதனை ஒரு மலையேற்றம் மட்டும் இல்லைங்க, பெண்களோட தைரியம், மன உறுதி, டிட்டர்மினேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. இந்த மலை இன்னைக்கு கூட அதிகமா யாரும் போய் பார்க்காத இடமா இருக்குங்க. காரணம் என்ன தெரியுமா? கடுமையான வானிலை, யாரும் அணுக முடியாத இடம், டெக்னிக்கலா டிஃபிகல்ட்டான இடம், அதனால தான் இது இன்னமுமே ஒரு மறைமுகமான சவாலா இருக்குங்க. இந்த மாதிரி மலைகள் சுற்றுலா தலமா இல்லை, இது உண்மையாலுமே ப்ரொஃபஷ்னலா மலையேற்றம் செய்யறவங்களுக்கான ஒரு பரீட்சைன்னு கூட சொல்லலாம். நேர்களே, அர்கான் காங்கிரி ஒரு மலை மட்டும் உள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு தோல்விக்கு அப்புறம் வரக்கூடிய வெற்றி, ஒரு முயற்சிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சாதனை, இதெல்லாம் இந்த மலை சொல்லக்கூடிய கதை தாங்க. நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு உயரத்தை, அதாவது எந்த சிகரத்தை அடைய நினைச்சாலுமே இந்த கதைய ஞாபகம் வச்சுக்கோங்க. முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: மணியோ எட்டாச்சு. உங்க தருணும்

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது, தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது, மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா, நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின

0: കടലും കിളവണും.
1: സോണ FM 107.8 സമുദായ വാനൊലിയിൽ പേസും പക്കങ്ങൾ.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் இந்த லேக் பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்குங்க. அந்த பூங்கால ஒர்க் பண்ணுறவங்க தான் மாரி அப்படின்ற அக்கா. மாரி அக்கா கிட்ட அங்கே மக்களுக்கு தேவையான வசதிகள்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க, வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத கேட்டப்போ அவங்க நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்கங்க. ஆனால் அவங்க ஏற்காடில், அவங்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம ஏற்காடுக்கு வந்திருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் சார்.
5: பேர்
4: மாரி.
5: எந்த ஊர்?
4: நான் சித்தேரிங்க. 60க்கு மேல சித்தேரி.
5: ஓகே. இப்போ ஏற்காட்டில் என்னென்ன சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குங்க?
4: சுற்றுலானா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் சார். அண்ணா பார்க்கு, அம்மா பார்க்கு, நம்ம மான் பூங்கா, இங்கே லேட் செட்டு, இதுதாங்க சார் எனக்கு தெரியும். நான் அது நிறைய இடம் போகலங்க சார்.
5: இங்கே எந்த கிராமத்தில்?
4: நாங்கள் எம்ஜிஆர் நகருங்க சார்.
5: எம்ஜிஆர் நகரில் வந்துட்டு சாலை வசதியெல்லாம் இருக்கு?
4: ஆ, இருக்குது சார். நான் வாடகை வீட்டில் தான் இருக்குங்க சார்.
5: இங்கே வந்துட்டு மக்கள் நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்ன விவசாயம்லாம் பண்ணுறாங்க?
4: என்ன காப்பி, மிளகு, இதுதான் சார் பண்ணிட்டுருக்காங்க.
5: வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செய்கிறாங்க?
4: வாழ்வாதாரத்துக்கு எனக்கு அது அவ்வளோ தெரியலங்க சார். மரத்த வேலை, டிரைவிங், அப்புறம் என்னென்னு அது தெரியலங்க சார் எனக்கு அவ்வளோ. காப்பி, காப்பிங்க, காப்பி, மிளகு, இதாக இருக்குங்க சார். கிலோமீட்டர் கொஞ்சம் வெயிலாக இருக்குங்க சார். மழை டைமில் மழையாக இருக்குங்க சார். நல்லா இருக்குங்க சார். கூலிங்க நல்லாயிருக்கும். நாங்கள் மான் பொங்கல் தாங்க சார் ஒர்க்
5: பண்ணுறோம்.
4: நான் ஒரு 6-7 வருஷமாக இருக்குங்க சார். அப்போ நல்லா இருந்துச்சுங்க சார். இப்போ கொஞ்சம் வெயிலுங்க சார். தெரியலங்க சார் என்னன்னு. அது எதுக்கு இப்படி இருக்கு? மழையே இல்லைங்க சார். 2 வருஷமா நல்லா மழை இல்லை. அதாங்க சார். மழை இருந்தால் நல்லா இருக்கணும்.
5: மான் பொங்கல் என்னென்னலாம் இருக்குங்க?
4: மான் பொங்கல் என்ன இருக்குது? உஞ்சில் இருக்குது, சவுண்டிங் இருக்குது, உள்ள கேம் இருக்குது. சவுண்டிங் அந்த மான் மயிலெல்லாம் சவுண்டிங் அதெல்லாம் இருக்குது.
5: எந்தெந்த டைம்லாம் கூட்டம் வரும்?
4: சனி ஞாயிறில் கொஞ்சம் கூட்டம் நிறையா வரும். இதுக்கு மேலே மே மாதம் அப்போ நிறைய கூட்டம் வரும்.
5: நன்றிங்க.
3: ரொம்ப பொறுமையாக இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக மாரி அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நம்மளுடைய சோனா எஃப்எம் சார்பாக நேர்களே, நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்மின் 9787-7107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜை மட்டும் போட்டு விடுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது நம்ம நிகழ்ச்சியை பற்றி அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் நம்மளோட சோனா எஃப்எம்மின்னுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். நீங்க மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எங்க இருக்கீங்களோ அங்கே நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில ஒளிபரப்பு பண்ணுவேன். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்.

0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானமா
0: தீபா? தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து இன்னொரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தாங்க கேட்க போகிறோம். ஆமாங்க, உண்மையாலுமே நம்ம ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இருக்காங்கங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயுமே நாட்டுப்புற பாட்டு, கும்மிப்பாட்டு, தெருக்கூத்து, நாடக பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே பாடுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த பாடலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்ற நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. நம்ம இருக்காடு சின்னத்தாய் அக்கா செம்மநத்தம் கிராமத்தில் வசிச்சுட்டு வராங்க. அவங்கக்கிட்ட எந்த பாட்டு கேட்டாலுமே பாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சாமிக்கு ஒரு தாளாட்டு பாட்டு பாட சொல்லி கேட்டிருந்தேங்க. அந்த பாட்டையுமே ரொம்ப அருமையாக பாடி காட்டினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டு ரசித்தேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.

இந்த மாமரத்த உஞ்சலில அம்மா நீ மகந்து நல்லா விளையாடுமா, அம்மா கருங்கல் உஞ்சலில அம்மா உத்தி மீனி கவுந்து நல்லா விளையாடுமா, உனக்கு காலான காலுகள்லாம் உனக்கு காண்டா நல்லா மணி விளக்கு, உனக்கு தூணான தூளுகள்லாம் அம்மா தூண்டா மணி விளக்கு.

0: உனக்கு தந்து வருங்காலுகள்லாம் அம்மா உனக்கு தங்கத்தில் போஞ்சலங்க உனக்கு ஆயிரங்கள் மண்டகுமா.
1: எப்படிங்க இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குல்ல இந்த பாடல் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தல்ல, கண்டிப்பா நீங்க சொல்லணுங்க. நம்ம சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க எப்படி இருக்கு அப்படின்றத. நீங்க பண்ற மெசேஜை வந்துட்டு அவங்க கிட்ட நான் சொல்லும் போது அவங்க இன்னும் உற்சாகத்தோட அந்த பாடலை பாடுவாங்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே இந்த மாதிரி ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த நாட்டுப்புற பாட்டு கும்மிப்பாட்டு எல்லாத்தையுமே அழியாம பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

அப்படியா அவங்க நம்பர் சொல்லுப்பா 7070708252 உடனே கால் பண்ணு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நீங்க நைட் நேரத்துல ஒரு ஆற்றங்கரைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பறவை கல்லுக்கு மேல அமைதியா உட்கார்ந்துருக்கும். சடனா பாத்தீங்கன்னா தண்ணீர்ல காலை மட்டும் வச்சு மீனை பிடிச்சிட்டு போயிடும். அது என்ன பறவைன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ப்ரௌன் ஃபிஷ் அவுல் தாங்க, அதாவது பழுப்பு மீனாந்தை. இன்னைக்கு இந்த பழுப்பு மீனாந்தையை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோங்க. இதை பற்றி ஏற்கனவே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் சொல்லப்படாத அதாவது நான் சொல்லாத விஷயங்கள் இப்போ மறுபடியும் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. இது மீன் வேட்டையாடுங்க. இதோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக அடாப்ட் ஆகிருக்கும். பெரிய கண்கள் இருட்டில் பார்க்கறதுக்காக, நீளமான கால்கள் தண்ணியில் நின்று வேட்டையாடுறதுக்காக, சக்தி வாய்ந்த நகம் மீனை பிடிக்கிறதுக்காக. கால் விரல்களுக்கு கீழே ரஃப்பான சர்ஃபேஸ் இருக்கும், அது மீனை பிடிச்சா அது வலிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உதவுதுங்க. அதே மாதிரி இந்த ஆந்தையோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்னா, செம்பழுப்பு நிறத்தில் இருக்கும், கருப்பு கலர் கோடுகள், பெரிய மஞ்சள் நிற கண்கள். இதை பார்த்தா கொஞ்சம் அப்படியே பயமாக தாங்க இருக்கும். பகலில் இது அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. பெரிய மரத்தோட உச்சியில் போய் உட்காந்துக்கும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த மூங்கில் மரங்களுக்கு மேலே உட்காந்துட்ருக்கும். அப்படியே அமைதியாக ஓய்வெடுக்கும். நீங்கள் பார்த்தாலுமே அது வந்துட்டு நகராதுங்க, அதே இடத்துல தான் இருக்கும். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அது உங்களை எதுவுமே பண்ணாது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 48-61 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குங்க. அதே மாதிரி இது ரெக்கையை விரிச்சிச்சு அப்படின்னா 125-140 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது ஒரு பெரிய பறவைங்க. இதை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஏற்காடு கொட்டச்சேடு ஆத்துப்பாலம் பகுதியில் போனீங்க அப்படின்னாலே இந்த நீரோடை போகுது இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரங்களில் இருக்கும். எங்கேயுமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கி பார்க்காதீங்க. தூரமாக நின்று அந்த ஆந்தையை பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது இல்லீகலான ஒரு விஷயம். அங்கே வந்துட்டு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற ஆந்தைகளுக்கும் இந்த ஆந்தைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மற்ற ஆந்தைகள் சைலண்ட்டாக பறக்கும், ஆனால் இந்த ஃபிஷ் அவுல் விங் சவுண்டு கொஞ்சம் லைட்டாக கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஃபெதர்ஸ் வந்துட்டு சாஃப்டாக இருக்காதாங்க. அதனால இதை வந்துட்டு பவர் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நிகழ்ச்சியில் வந்துட்டு இது சைலண்ட்டாக பறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. ஆனால் சைலண்ட்டாக உட்காந்துட்டு தான் இருக்கும், சைலண்ட்டாக பறக்காது. இதோட ரெக்கையோட சத்தம் மட்டும் லைட்டாக கேட்குங்க, அது ரொம்ப பெருசாக கேட்காது. நமக்கு கேட்கும், ஆனால் சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கேட்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க. நம்ம ஊரில் குளம் வயலுக்கு பக்கத்தில் இந்த ஆந்தை மீன் தவளை நண்டு எல்லாத்தையுமே சாப்பிடும். பூச்சி கட்டுப்பாட்டில் கூட வந்துட்டு உதவி செய்துங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்தியா இலங்கை தெற்காசியா முழுசுமே இருக்குங்க. முக்கியமாக ஆறு ஏரி குளத்தில் நீர் இல்லாத இடத்துக்கு இது போகவே போகாதுங்க. இது நீரில் முழுக்க மூழ்காது, இதோட கால்கள் மட்டும் அப்படியே யூஸ் பண்ணும். சில நேரங்களில் அப்படியே வந்துட்டு தண்ணியில் நடந்து வேட்டையாடுங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, நீந்துற மாதிரியும் இருக்கும், ஆனால் நிற்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா பொறுமையாக நின்று தூரத்துலேருந்தே அந்த ஆந்தையை பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் ஏற்காடுக்கு போனீங்க அப்படின்னா, இயற்கையோட ஒவ்வொரு உயிருமே ஏதாவது ஒரு காரணத்தோடு தாங்க வாழுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினமுமே பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட ஒரு முக்கியமான பழங்குடி குழுவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அல்யாவர்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தாங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. அல்யாவரே அப்படிலேனா அல்யாவார் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் வாழக்கூடிய ஒரு பழங்குடி சமூகம் தாங்க. சுமார் 1200 மேற்பட்ட தொடர்புடைய இனக்குழுக்களை கொண்ட இந்த சமூகத்துக்கு தனித்துவமான கலாச்சாரம், மரபு மற்றும் வாழ்க்கை முறைகள் இருக்குங்க. இந்த மக்களோட வாழ்க்கையில முக்கியமான ஒன்று அவங்களோட கலை தான். அவேலியே ஓவியம் அப்படின்ற பாரம்பரிய ஓவியக்கலை இவங்களோட அடையாளம் மாதிரி இருக்குங்க. இந்த ஓவியங்கள் வெறும் படங்கள் மட்டும் இல்லை, அது அவங்களோட கதைகள், நம்பிக்கைகள் மற்றும் இயற்கையோடு இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்துதுங்க. 1974 ஆராய்ச்சியாளர் நார்மன் டிண்டேல் சொன்ன மாதிரி அல்யாவர்ரே மக்களுக்கு சுமார் 46,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பாரம்பரிய நிலங்கள் இருந்திருக்கு. ஆறு, பண்டே ஆறு, மலைகள் மற்றும் சிற்றோடைகள் இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதியா இருந்திருக்குங்க. அவங்கள முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஒன்று யூட்டோபியா குழு பகுதி தாங்க. இது ஆலி ஸ்பிரிங்ஸ்க்கு வடக்குல சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. இவங்களோட மொழியை பத்தி பேசணும் அப்படின்னா அல்யாவரே மக்கள் அப்பர் அரண்டே மொழியில ஒரு வட்டாரமான அல்யாவரே மொழியை பேசுறாங்க. இது அவங்களோட அடையாளத்தை காக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம்ங்க. இவங்களோட சமூக அமைப்புமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க கிட்ட 4 பிரிவுகள் கொண்ட திருமண முறை இருந்திருக்கு. பிட்ஜாரா, வாரிஜா, கிமாரா, புலா. இந்த அமைப்பு சமூக ஒற்றுமையையும் சமநிலையையும் பாதுகாக்க உதவுனதுங்க. 1969 இவங்களோட மக்கள் தொகை சுமார் 500-600 வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஆனா 2016 கணக்கெடுப்பு படி யூட்டோபியா பகுதியில மட்டும் 347 அல்யாவரே மக்கள் பதிவு செய்யப்பட்டாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வெறும் 4% குடும்பங்கள் தான் வீட்டுல ஆங்கிலம் பேசுறாங்க. அதாவது அவங்க இன்னும் தங்களோட சொந்த மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாம 1980 இந்த மக்கள் தங்களோட பாரம்பரிய நிலங்களை மறுபடியும் வாங்கறதுக்காக போராடினாங்க. அதோட பலனா 1992 சில நிலங்கள் அவங்களுக்கு திரும்பி கொடுக்கப்பட்டது. சில சுவாரஸ்யமான வார்த்தைகள் என்ன தெரியுமா இவங்களோட மொழியில? அகிரா அப்படின்னா கங்காரு அப்படின்னு அர்த்தம். அரங்கா அப்படின்னா ஈமு. அரிங்கா அப்படின்னா நாய், அப்படி இல்லைன்னா டிங்கோ அப்படின்னு சொல்லப்படுது. இரம்பா அப்படின்னா தேனிரும்பு. இப்படி அவங்களோட மொழியும் இயற்கையோட தொடர்பு கொண்டதா இருக்குங்க. அல்யாவரே மக்கள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாத்துறது நம்மளை காப்பாத்துறதுக்கு சமம் அப்படின்னு. இன்னைக்கு வேகமான உலகத்துல கூட அவங்க தங்களோட மொழி, நிலம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துட்டு வர்றது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நாகராஜ் பேச வந்துட்டேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சிங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, விக்ரம் ரவி அவரோட ஒரு கதை. அவர் யார் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம் ரஜினி சார் மாதிரியே வந்து அந்த டூப் போடுறவங்க, அதே மாதிரி ஒரு கெட்டப்பில் ஸ்டேஜில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆக்டிங்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் சார் மாதிரியே வந்து இருப்பாங்க, விஜயகாந்த் சார் மாதிரியே வந்து இருப்பாங்க, நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. அந்த ஒரு ஷோஸ், ஒரு திருவிழாக்கள், அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறது அந்த மேடையில், அதுதான் ஒரு தொழிலாக வந்து இருக்குங்க. அப்படி விக்ரம் ரவி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அச்சஸ்லாம் விக்ரம் சார் மாதிரியே வந்து இருப்பாங்க, நடிகர் விக்ரம் சார் மாதிரியே. அவங்கள மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிங் பண்ணுவாங்க, நடனம் ஆடுவாங்க, அதுதான் அவருடைய ஒரு தொழிலாக வந்து இருக்குங்க. அப்படி விக்ரம் சார் மாதிரியே இருக்கிறதுனால அவருடைய பேரும் விக்ரம் ரவி அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க. இது வந்து ஆங்கிலத்தில் டூப் அப்படின்னு வந்து சொல்லலாம், தமிழில் நகல் நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அந்த ஒரு அச்சஸ்தெல்லாம் அதே மாதிரி இருக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட நடிகர்களுக்கோசரம் டூப் கூட வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி விக்ரம் ரவி அவர்களுடைய கதை, அவரோட வாழ்க்கையில் மறக்காத இருக்கிற சில நினைவுகள் பற்றி இன்றைக்கி நான் வந்து பகிர்ந்துக்கிறேங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு ஒர்க் ஷாப் வந்து வச்சுருக்கிறாரு, ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்காருங்க. அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு பணம்லாம் வருது. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, விக்ரம் சார் அவர்களுடைய சேது படம் வருது. இப்படி சேது படம் வந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து அந்த ஒர்க்கிலே வந்திருக்கிறாரு. அப்போ அந்த ஒர்க் ஷாப்புக்கு வர நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒருத்தர், அங்கே இவர் கூட அடிக்கடி பார்த்து பேசுகிற ஒருத்தர் வந்து, நீங்கள் விக்ரம் சார் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்துச்சுல ஒரு படம், அந்த படத்தில் நடித்த ஒரு ஹீரோ மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து இருந்திருக்குங்க. அப்புறம் இவருமே அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார், நம்ம அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து நினச்சிருக்காருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷனா என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT-ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என்ன வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து

0: என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: சந்திர நாமக்கல், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. விக்ரம் ரவி அவருடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சஸ்லாம் பார்க்குறதுக்கு நடிகர் விக்ரம் சார் மாதிரியே வந்து இருப்பாருங்க. அதனால் அவருடைய கெட்டப்லாம் வந்து போட ஆரம்பித்தார். முதல் முறை அவர் வந்து அந்த சேது படம் அந்த காலகட்டத்தில் இவருடைய ஒர்க் ஷாப்பில் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்காரு. பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ ஒரு படம் வந்திருக்கு, அதில் வர நடிகர் மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா அப்போ வந்து அதுதான் முதல் படம் விக்ரம் சாருக்கு, அப்போ வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து இருந்திருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய நேட்டிவ் வந்து ராஜபாளையம், அங்கேயும் வந்து ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் டான்ஸ் டீம் அப்போ வந்து இவருக்கு அறிமுகமாகறாங்க, நல்ல ஒரு பழக்கமாகறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது நீங்கள் வந்து விக்ரம் சார் மாதிரியே இருக்கிறீங்க, இந்த ஒரு கெட்டப் போடலாம், சேது கெட்டப் வந்து போடலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான் வந்து தருவாங்க. இவர் வந்து ஒர்க் ஷாப்பில் ஒரு நாளைக்கு 1500 அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஒரு ஒர்க்குக்கு வந்து வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு 50 ரூபீஸ் தான் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டான்ஸ் டீம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேஷம் போட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது திருவிழாக்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனால் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் வந்து தொடர்ந்து நிறைய பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாருங்க. அந்த டைமுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காசி படம் வருது. காசி கெட்டப் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இது ஓகே சேதுவோ, ஆனால் காசி கெட்டப்லாம் உங்களால் போட முடியாது, அந்த மாதிரிலாம் நடிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் லுக்கு வர வைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து காசி கெட்டப் போடுறாரு. போட்டு அங்கே வந்து நடித்ததுக்கப்புறம் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, என்னங்க இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அச்சஸ்லாம் விக்ரம் சார் மாதிரியே வந்து அந்த மேக்கப் போட்டு அதே மாதிரி ஸ்டேஜ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி இவருடைய பயணம் வந்து போயிட்டே இருக்குங்க. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, விக்ரம் ரவி, அதாவது விக்ரம் சார் மாதிரியே வந்து இருக்கிற ஒரு நகல் நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நம்ம நிறைய திருவிழாக்களில் அதுக்கப்புறம் நிறைய ஷோஸில் வந்து பார்த்துருக்கோம். ஒரு திரைப்பிரபலம் மாதிரியே அப்படியே வந்து அவங்களுடைய அந்த லுக் வந்து இருக்கும். அங்கே வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை மக்கள் ரசிப்பாங்கங்க. அந்த ஒரு கெட்டப்பில், அதாவது விக்ரம் சாரோட கெட்டப்பில் இருக்கவர் தான் விக்ரம் ரவி. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் அந்த ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கே வந்து நல்லா ஒர்க்கெலாம் வந்து போயிட்டுருக்குங்க. அப்போ சேது படம் அந்த டைமில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து விக்ரம் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்பிலிருந்தே வந்து நாம் வந்து அப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒரு டான்ஸ் டீமில் அவர் இருக்கார். அப்போ அவர் வந்து நீங்கள் வந்து விக்ரம் சாரோட கெட்டப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காருங்க. அப்போ ஆரம்பித்த ஒரு பயணம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காசி கெட்டப், காசி படத்தில் விக்ரம் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு கெட்டப். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தூளில் விக்ரம் சார் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கெட்டப். அப்போ அந்த தூள் கெட்டப் வந்து போடுறப்ப எல்லாருமே, இது உங்களால் முடியாது, இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் உடம்பு ஏற்றணும், ஃபிட்னஸ்லாம் வேணும், இந்த கெட்டப் உங்களால் போட முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த தூள் படத்தோட கெட்டப்பை அப்படியே வந்து போடுறாருங்க. அந்த ஃபிட்னஸோட அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஸ்டேஜெல்லாம், எல்லாருமே பாராட்டுறாங்க. அடுத்து பிதாமகன் படம் வந்து வருதுங்க, அந்த ஒரு கெட்டப்பும் வந்து போடுறாரு. அப்போ அதெல்லாம் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதையுமே வந்து பெர்ஃபார்ம் சூப்பராக பண்ணி அந்த ஒரு கேரக்டர்லேயுமே எல்லாருக்கிட்டையும் பாராட்டு வாங்குறாருங்க விக்ரம் ரவி. அவருடைய அந்த ஒரு ஒர்க் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை வந்து பண்ணிகிட்ருக்கார். இதோட அதிகமான ஒரு பணம் அவருடைய அந்த ஒர்க் ஷாப் பிஸ்னஸில் வந்தாலும் இதில் அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். அதே நேரத்தில் ஒரு கெட்டப்லாம் எடுத்து அந்த ஆக்டிங்லாம் நடித்து பார்க்கும்போது 3-4 மாதம் அந்த விக்ரம் சாரோட அந்த மூவி பார்த்து அந்த ஆக்டிங்கை கொண்டு வருவாருங்க. அதே மாதிரி அவர் கூட ஆக்ட் பண்ணுறவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் சொன்னால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் அதை வந்து மாற்றிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அது அவருடைய அந்த ஒரு பணிவை காட்டுது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிக்கிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கேங்க. அப்படி இன்னைக்கு விக்ரம் ரவி அவருடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறமா தான், அதாவது ரெண்டு குழந்தைகள் அவருக்கு வந்து இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு அதற்கப்புறம் ஒரு பையன். அவங்க ரெண்டு பேரும் பிறந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்காரு. அதுலேயும் வந்து இவருக்கு போதுமான ஒரு அமௌண்ட் வந்து கிடைச்சதுங்க. ஆனாலும் இதுவும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் அவரால் ஃபேமிலியை ரன் பண்ண முடிஞ்சிச்சு. உதாரணமாக ஒரு 30 ஷோ கிடைக்கும், ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக அவருக்கு வந்து கிடைக்குங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் கிடைக்கும், ஒரு 5-6 அந்த மாதிரி. ஆனால் 30 ஷோவில் அப்போ கிடைச்ச அமௌண்ட் இப்போ 5 ஷோவிலே கிடைக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அவருடைய ஃபேமிலி இவருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. இவர் இந்த ஃபீல்டில் நிறைய ஷோஸ்க்கெலாம் வந்து போகிறதுக்கு, அதற்கப்புறம் அவர் விருப்பப்படி இந்த விருப்பப்பட்டதை பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா, இவங்களுடைய அண்ணா தங்கை அக்கா தம்பி அப்படின்னா மொத்தமாக இவங்க 5 பேர். 5 பேரில் இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இவருக்கு வந்து ஒரு அண்ணா, ஒரு அக்கா, அதற்கப்புறம் நடுவில் இவர் பிறந்திருக்காரு, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தம்பி இருக்கிறாங்க, ஒரு தங்கை இருக்கிறாங்க. நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தங்கை இருப்பாங்க ஆனால் அக்கா இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கச்சி இருப்பாங்க ஆனால் அண்ணன் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அண்ணா அக்கா அதற்கப்புறம் தம்பி தங்கச்சி அப்படின்னு 4 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதை, இவரோட கதை, இவரோட வாழ்க்கையில் அவர் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, விக்ரம் ரவி அவருடைய ஒரு கதை தாங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நகல் நட்சத்திரமாக இருக்கார். அதாவது நம்ம நிறைய நபர்களை வந்து பார்த்துருப்போம். அதாவது ரஜினி சார் மாதிரியே வந்து டூப் போடுறவங்கள, விஜயகாந்த் சார் மாதிரியே டூப் போடுறவங்கள, அந்த மாதிரி விக்ரம் சார் லுக்கில் இருக்கிறதுனால விக்ரம் சாருடைய அந்த கெட்டப்லாம் வந்து போடக்கூடியவராக இருக்கிறாருங்க விக்ரம் ரவி. அவரோட வாழ்க்கையில் அவருடைய பயணம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கெட்டப் போட்டுட்டு விக்ரம் சார் மாதிரியே வந்து டூப் போட்டுட்டு நிறைய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் அவருடைய ஒரு ஒர்க்காக இருக்குதுங்க. நிறைய கெட்டப் சேது படத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே நிறைய கெட்டப்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. விக்ரம் சாருக்கும் இவருக்குமான டிஃப்ரென்ஸ், ஏஜ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் சாரோட ஒரு 3 வயசு சின்னவர் தான் இவர். 1969 வந்து பிறக்கிறாரு. அவர் வந்து 1966 பிறக்கிறாருங்க. அதே மாதிரி விக்ரம் சாரை இவரோட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவருக்கு வந்து கிடைக்கிது. விக்ரம் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூள் வெற்றி விழாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இவருமே போயிருக்காரு. அப்போ வந்து காசி கெட்டப்பில் போயிருக்காரு. அப்போ இவரை பார்த்துட்டு என்னப்பா அச்சஸ்லாம் அதே மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் பேசிட்டு போயிருக்காருங்க. அந்த ஒரு நினைவுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய முறை வந்து அவரை மீட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சினிமா ஷோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவர் அவர் கூட சேர்ந்தே வந்து டான்ஸ்லாம் வந்து ஆடியிருக்கிறாரு. இப்படி தன்னோட வாழ்க்கை ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்காரு. நல்ல வருமானம் வருது. இப்போ தெரிஞ்ச ஒருத்தர், நீங்கள் வந்து சேது படத்தில் நடித்த அந்த ஒரு ஹீரோ மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் வந்து ஒரு சந்தோஷம், ஆசை. ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மாதிரி எங்கள் டான்ஸ் டீமில் வந்து இந்த ஒரு கெட்டப் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கப்புறம் போட ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்குமே இந்த விக்ரம் சார் லுக்கை வந்து போட்டுகிட்டே இருக்கிற ஒருத்தர் தான் விக்ரம் ரவி. கண்டிப்பாக இவருடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையின் 9787-7107.8. இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பவனர்களே.